வானிசை நேயர்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். நான் தான் உங்கள் நிஷா பேசுகிறேன். இது மெல்பர்ன் மேற்கிலிருந்து ஒலித்துக் கொண்டிருக்கும் விண்ணப்பம் சமூக வானொலியின் தமிழ் ஒலிபரப்பு. முதலில் விஸ்வநாதன் சன்ஸ் திரைப்படத்தில் இருந்து ஜி வி பிரகாஷ் இசையில் பட்டாம்பூச்சி பாடலை கேட்டு மகிழலாம். இந்த பாட்டிற்கு அருண்ராஜா காமராஜ் வரிகளை எழுதி சுப்லாஷினி பாடியுள்ளார்.

நேயர்கள் இணைந்திருப்பது வானிசியின் வெள்ளி மாலை நிகழ்ச்சிகள். இந்நிகழ்ச்சிகளை 88.9 FM-லும் winfm.org.au என்ற இணையதளத்திலும் வெள்ளிக்கிழமை தோறும் மாலை 6 மணியிலிருந்து 8 மணி வரை கேட்டு மகிழலாம். இன்று நான் உங்களிடம் ஒரு குட்டி கதையை சொல்லப் போகிறேன். இந்த கதையின் தலைப்பு உழைப்பின் அருமை. ஒரு செல்வந்தர் தனது மகனுக்கு தொழில் மற்றும் படிப்பினை பெற்றுக்கொள்வதற்காக தனது நண்பரின் நிறுவனம் ஒன்றில் பணி செய்ய தனது மகனை 6 மாத காலத்திற்கு அனுப்பி வைத்தார். அவர் மகனோ எந்த வேலையும் செய்யவில்லை. ஆனாலும் தனது நண்பர் மகன் என்பதால் அவரும் கண்டுகொள்ளாமல் 6 மாதம் கடந்தவுடன் ஒரு தங்க நாணயத்தை கூலியாக கொடுத்து அனுப்பினார். அந்த நாணயத்தை தனது அப்பாவிடம் மகன் கொண்டு வந்து கொடுத்தான். அதனை வாங்கிய அப்பா அதனை தூக்கி தூர எறிந்தார். அதை கண்ட மகனோ ஒன்றும் கண்டுகொள்ளாமல் தனது படுக்கை அறைக்கு சென்று விட்டான். மீண்டும் இன்னொரு தெரிந்த நண்பரிடம் 3 மாதத்திற்கு வேலைக்கு அனுப்பினார். அங்கும் இப்படிதான், எந்த வேலையும் செய்யாமல் 3 மாதம் கழித்தினான். ஆனாலும் தனது நண்பர் மகன் என்பதால் அவரும் 2 தங்க நாணயங்களை கொடுத்து அனுப்பினார். அதையும் அப்பாவிடமே கொண்டு வந்து கொடுத்தான். முன்பு போலவே அந்த 2 நாணயங்களையும் தூக்கி தூர எறிந்தார். அப்போதும் கண்டுகொள்ளாமல் மாடிக்கு சென்று விட்டான். சிறிது காலம் கழித்து அறிமுகம் இல்லாத ஒருவர் இடத்தில்

விஷயத்தை நான் தூர எறிந்த பொழுது உனக்கு கோபம் வரவில்லை. காரணம், அப்போது உனக்கு உழைப்பின் அருமை தெரியவில்லை. இப்போது நீ உழைத்து கொண்டு வந்த இந்த தங்க நாணயத்தை நான் எறிந்த பொழுது உனக்கு இவ்வளவு கோபம் வருகிறது. காரணம், நீ கஷ்டப்பட்டு உழைத்து பெற்று வந்ததால் உழைப்பின் வலிமை உனக்கு தெரிகிறது. இதைதான் நான் உன்னிடம் எதிர்பார்த்தேன் என்று சொல்லி மகனையும் அந்த அரை பவுன் தங்க நாணயத்தையும் மாறி மாறி முத்தமிட்டார். உழைக்காமல் எது கிடைத்தாலும் நிலைக்காது, அதனின் அருமை தெரியாது. உழைத்து பெற்ற பொருளை ஒருபோதும் மனம் இழக்க நினைக்காது. தகப்பனாக இருந்தாலும் மனம் தட்டி கேட்க தயங்காது. இத்துடன் இந்த கதை முடிந்துவிட்டது. இப்போது பரிமலா என் கோ திரைப்படத்திலிருந்து ஃபாக்ஸின் இசையில் வாட்ச உடாத பாடலை கேட்டு மகிழலாம். இந்த பாட்டிற்கு எல்லாரையும் வரிகளை எழுதி ஃபாக்ஸின் பாடியுள்ளார்கள். அடுத்த முறை உங்களிடம் வேறொரு சுவாரஸ்யமான கதையை கூறுகிறேன். மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நிஷா. நன்றி, வணக்கம்.

0: நிலைய நேரம் சரியாக 6:10 88.9 பன்மலை வரிசையுடனாகவும் www.winfm.org.au என்ற இணையதளத்தினுடனாகவும் வானிசையின் வெள்ளி மாலை நிகழ்ச்சிகளோடு இணைந்துள்ளீர்கள். வானிசை வானொலியின் இன்னும் ஒரு சிறப்பான நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். நான் உங்கள் தொகுப்பாளர் சிவரஞ்சனி. இன்று நம்முடன் ஒரு சிறப்பு விருந்தினர் இருக்கிறார். கல்வி, ஸ்டெம், இனோவேஷன் மற்றும் இளம் தலைமுறையின் திறமைகளை ஊக்குவிக்கும் பணியில் செயல்பட்டு வருபவர் விஜய் அகாடமியின் ஃபவுண்டர் திருமதி விஜிஷா அவர்கள் இன்று நம்முடன் ஸ்டூடியோவில் இருக்கிறார். விஜிஷா, வானிசை வானொலிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். முதலில் யங் சயின்டிஸ்ட் காம்படிஷனை ஆரம்பிக்க வேண்டும் என்ற யோசனை உங்களுக்கு எப்படி வந்தது?
1: வணக்கம் சிவரஞ்சினி. 2017 வந்து நான் ஒரு லீடர்ஷிப் ப்ரோக்ராமில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணேன். அது வந்து இங்கே லோக்கல் கவுன்சில், அதாவது விண்டம் கவுன்சில் வந்து அது ரன் பண்ணாங்க. ஸோ என்னென்னா வந்து அதில் வந்து ஒரு எண்ட் ஆஃப் தி ப்ரோக்ராமில் வந்து நாங்கள் வந்து ஒரு ப்ராஜெக்ட் ஒன்று பண்ணலாம் அப்படின்னு வந்து எங்களுக்கு ஒரு சாய்ஸ் இருந்தது. ஸோ ஒவ்வொரு பார்ட்டிசிபெண்ட்டும் ஒவ்வொரு ப்ரோக்ராம் வந்து சூஸ் பண்ணாங்க, ஒவ்வொரு ஆக்டிவிட்டி சூஸ் பண்ணாங்க. அதோட எண்டில் வந்து நான் சூஸ் பண்ணது வந்து யங் சயின்டிஸ்ட் காம்படிஷன் ஒன்று பண்ணலாம் அப்படின்னு. ஸோ அது எதனால் எனக்கு அந்த யோசனை வந்துச்சு அப்படின்னா வந்து ஸ்பேஸ் கிட்ஸ் இந்தியா அப்படின்னு ஒரு ஆர்கனைசேஷன், இந்தியாவில் இருக்கிற ஒரு ஆர்கனைசேஷனோட நம்ம விஜய் அகாடமி வந்து தொடர்ந்து அவங்களுக்கு வந்து அவங்களோட இனிஷியேட்டிவ்ஸ்லாம் நம்ம சப்போர்ட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அவங்களோட எஜுகேஷன் ரிலேட்டட் ப்ரோக்ராம்ஸாக இருக்கட்டும், இல்லை ஸ்பேஸ் மிஷின்ஸாக இருக்கட்டும்,

0: ஸோ அது வந்து எங்களோட ஒரு சிஸ்டர் ஆர்கனைசேஷன் மாதிரி.
1: ஓகே.
0: அவங்க வந்து இந்தியா அளவில் வந்து யங் சயின்டிஸ்ட் காம்படிஷன் ஆஃப் இந்தியான்னு நேஷ்னல் அளவில் வந்து ஒன்று பண்ணிட்டு வந்துட்ருக்காங்க பல வருஷமாக. ஸோ அப்படி இருக்கும்போது நாங்களும் வந்து அந்த மாதிரியான ஒரு இனிஷியேட்டிவ் வந்து நம்ம கம்யூனிட்டியில் சின்னதாக ஒன்று தொடங்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன அதே ஐடியா வந்து இங்கே ரெப்ளிகேட் பண்ணினோம். அண்ட் என்னென்னா அது சின்னதாக தான், ரொம்ப ரொம்ப சின்னதாக தான் ஆரம்பித்தோம். இனிஷியலி நாங்கள் ஆரம்பிக்கும் போது அதில் ஒரு 15 குழந்தைகள் அப்படி சேர்ந்தாங்க. அதுக்கப்புறம் அது ரொம்ப பாப்புலராக ஆக ஆரம்பிச்சிருச்சு அது. ஸோ அதுக்கப்புறம் இப்போ வந்து நாங்கள் அது ஆர்எம்ஐடியில் வந்து பெரிய லெவலில் விக்டோரியா மாநிலம் முழுவதும் சேர்ந்து பண்ணுற மாதிரி ஒரு ஒன்று பண்ணலாம் அப்படின்னு இருக்கும் அது ஆகஸ்ட் மாதத்தில்.
1: ஓகே.
0: அண்ட் அது தவிர நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறையா திறமையான குழந்தைகள் வந்து இருக்காங்க. ஸோ இப்போ அவங்களோட ஐடியாஸ், அவங்களோட இன்னோவேஷன் அதெல்லாம் வந்து டிஸ்பிளே பண்ணுறதுக்கு வந்து ஒரு நல்ல பிளாட்ஃபார்ம் க்ரியேட் பண்ணணும் அப்படிங்கிறது இன்னொரு எங்களுக்கு இன்னொரு ஒரு ஒரு ஆசை. அது தவிர பார்த்தீங்கன்னா அதாவது சயின்ஸ், அதாவது அறிவியல் பூர்வமாக டெக்னாலஜி எல்லாமே வந்து ஒரு கிளாஸ் ரூம் பேஸ்டு லேர்னிங் மட்டும் இல்லாமல் அதை எப்படி வந்து குழந்தைகள் வந்து வெளி உலகத்துக்கு கொண்டு வந்து அதாவது அவங்களோட ரியல் வேர்ல்ட் ப்ராப்ளம்ஸை சால்வ் பண்ணுற மாதிரி இருக்கணும் அப்படிங்கிறதுனால சரி நீங்கள் ஸ்கூலில் மட்டும் படிக்காமல் கிளாஸ் ரூம் பேஸ்ட் மட்டும் லேர்னிங் இல்லாமல் நீங்கள் அதை வந்து கொஞ்சம் வெளியே வந்து உங்களோட ஐடியாஸ் இன்னோவேஷன்ஸை வந்து டிஸ்பிளே பண்ணுறதுக்கு இது ஒரு நல்ல பிளாட்ஃபார்ம் ஒன்று அமைச்சோம். ஸோ அப்படி தான் வந்து இந்த யங் சயின்டிஸ்ட் ப்ரோக்ராம் வந்து ஸ்டார்ட் ஆச்சு. மோர் தென் எனி திங் வந்து யூத் எம்பவர்மெண்ட், அது வந்து ஒரு ப்ரைமரி ஃபோக்கஸாக இருந்துச்சு. ஏன்னா அவங்க தானே நம்ம ஃப்யூச்சர்
1: லீடர்ஸ்.
0: ஸோ அப்படி தான் அந்த இனிஷியேட்டிவ் வந்து ஸ்டார்ட் ஆச்சு.
1: ரொம்ப இன்ஸ்பைரிங்காக இருக்குது விஜிஷா. கடந்த 7 வருடங்களில் இந்த காம்படிஷன் மாணவர்களுக்கு என்ன மாதிரியான நல்ல மாற்றங்களை கொண்டு வந்திருக்கு நீங்கள் நம்புகிறீங்க?
0: இந்த கேள்வி வந்து ஆக்சுவலாக நீங்கள் ஸ்டூடெண்ட்ஸை கேட்கணும் இல்லை பேரண்ட்ஸ் கேட்கணும். பட் ஆனால் நாங்கள் வந்து ஆக்சுவலி ஒவ்வொரு வருஷமும் வந்து நாங்கள் இது காம்படிஷன் நடத்தின அப்புறம் வந்து நாங்கள் ஃபீட்பேக் கலெக்ட் பண்ணுவோம். ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறையா பேரண்ட்ஸும் சரி கிட்ஸும் சரி அவங்க சொன்னதெல்லாம் வந்து லைக் பசங்களுக்கு இது வந்து ஒரு நல்ல கான்ஃபிடென்ஸ் கொடுத்துருக்கு அப்படிங்கிறத கண்டிப்பாக சொல்லுவாங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து அங்கே ஸ்டூடெண்ட்ஸ் பார்ட்டிசிபேட் பண்ணுறதுக்கும் ஃபஸ்ட்டு கொஞ்சம் எப்போவுமே நர்வஸாக தானே இருப்போம் எல்லாருமே. ஸோ அவங்களுக்கு அப்படியே அதே நர்வஸ்னஸோடு தான் வருவாங்க. ஆனால் அதுக்கப்புறம் நீங்கள் 2வது 3வது வாட்டிலாம் வரும்போது அவங்களுக்கு இன்னும் இந்த கான்ஃபிடென்ஸ் ரொம்ப ஜாஸ்தியாக ஆகும். சரிங்களா, அவங்க வின் பண்ணுறாங்களா தோக்குறாங்களாங்கிறது வந்து அங்கே இது கிடையாது. ஸோ அவங்க வந்து ஏன்னா நாங்கள் பார்த்துருக்கோம் ஒரு குழந்தை வந்து அங்கே வந்து ஃபஸ்ட்டு வந்து நர்வஸாக அப்படியே ரொம்ப டென்ஷனில் வருவாங்க, அடுத்த வாட்டி அது காம்படிஷன் முடிஞ்ச அப்புறம் நான் நெக்ஸ்ட் இயரும் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுறேன் அப்படிம்பாங்க. ஸோ அது கேட்குறதுக்கே ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ஸோ ஒரு கான்ஃபிடென்ஸ் பில்டிங் வந்து கண்டிப்பாக இருக்குது அதில். அது தவிர பார்த்தீங்கன்னா வந்து டீம் பில்டிங், அதாவது இங்கே விண்டம்மை பொறுத்த வரைக்கும் நாங்கள் காம்படிஷன் நடத்தும் போது ஒவ்வொரு ஸ்கூல்லேருந்தும் வந்து அப் டு 6 பீப்புள் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணலாம், 6 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணலாம். ஸோ அப்படி இருக்கும்போது அவங்க எல்லாம் சேர்ந்து ஒரு குழுவாக அவங்கெல்லாம் வந்து ப்ராக்டிஸ் பண்ணும்போது அதுக்கு நிறையா கம்யூனிகேஷன் இருக்கும்ல, நிறையா கம்யூனிகேஷன் அவங்களுக்குள்ள நிறையா பிளானிங் இருக்கும், கம்யூனிகேஷன் இருக்கும். ஸோ ஒரு டீம் பில்டிங் கெப்பாசிட்டி இது வந்து இன்க்ரீஸ் ஆகுது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா நெட்ஒர்க்கிங் ஆப்பர்ச்சுனிட்டிஸ், ஏன்னா நாங்கள் காம்படிஷன் இன்றைக்கி வந்து ஜட்ஜஸ் இருக்கிற நாங்கள் இன்வைட் பண்ணுற ஜட்ஜஸ் எல்லாமே ஒவ்வொருத்தருமே ஒவ்வொரு ஃபீல்டில் எக்ஸ்பர்ட், சயின்ஸ் பேஸ்ட் ஃபீல்டு தான். ஸோ அப்படி இருக்கும் போது அங்கே பசங்களோட இன்டராக்ஷன் பண்ணும்போது அது வந்து அவங்களுக்கு ஒரு நல்ல நெட்ஒர்க்கிங் கிடைக்கும். உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா நம்ம முன்னாடி சில பார்ட்டிசிபென்ட்ஸ்லாம் வின் பண்ணியிருப்பாங்கள்ல, இல்லை அவங்களோட ப்ராஜெக்ட்ஸ் வந்து நிஜமாகவே அவுட்ஸ்டாண்டிங்காக இருக்கும்ல. ஸோ அந்த மாதிரியான சில குழந்தைகளை வந்து அந்த ஜட்ஜஸ் வந்து அதுக்கப்புறம் கூட மென்டார் பண்ணியிருக்காங்க. அதாவது காம்படிஷன் தாண்டி அவங்க ஒரு பர்சனல் டச் வச்சுட்டு அவங்களுக்கு நிறைய கைடன்ஸ் கொடுத்துருக்காங்க, கெரியர் கைடன்ஸு, அப்புறம் ப்ராஜெக்ட் ஐடியாஸ், இது எப்படி நீ வந்து அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. ஸோ நெட்ஒர்க்கிங் வந்து ரொம்பவே ஹெல்ப் பண்ணும் இந்த காம்படிஷன். அது தவிரையும் பார்த்தீங்கன்னா லைக் அதை நான் சொன்ன மாதிரி பியர் இன்டராக்ஷன், அதாவது அங்கே மற்ற பார்ட்டிசிபென்ட்ஸும் இருப்பாங்களே காம்படிஷனில், மற்ற கண்டெஸ்டன்ஸும். ஸோ ஆன் த டே ஆஃப் த காம்படிஷன் நான் பசங்களுக்கு லைக் மற்ற ஸ்கூல்லேருந்து வந்திருக்காங்க அவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற அந்த க்யூரியாசிட்டி இருக்கும், அவங்க என்ன பண்ணியிருக்காங்க அவங்க கிட்டேருந்து லேர்ன் பண்ணிப்பாங்க நிறையா. ஸோ அந்த மாதிரியான நிறையா பாசிட்டிவ் அவுட்கம்ஸ் தான் இந்த காம்படிஷன் வந்து கொடுத்துருக்கு. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு முன்னாடி இது வரைக்கும் பார்ட்டிசிபேட் பண்ண நிறையா கண்டஸ்டன்ட்ஸ் வந்து எங்களுக்கு வாலண்டியராக திருப்பி வந்திருக்காங்க ஒரு இன்ட்ரெஸ்டோட. ஸோ அது மட்டும் இல்லாமல் நீங்கள் பார்த்தீங்கன்னா ரெசியூம் பில்டிங்க்கு இது ரொம்பவே ஹெல்ப் ஆகும் இது. ஸோ ஏன்னா நிறைய கண்டஸ்டன்ட்ஸும் சரி வாலண்டியர்ஸும் சரி, அதாவது யங் சயின்டிஸ்ட் காம்படிஷனில் வந்து நாங்கள் வாலண்டியர் பண்ணியிருக்கோம் இல்லை பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொன்ன குழந்தைகளுக்கு எல்லாருக்குமே வந்து அது ஆக்சுவலி அவங்களுக்கு ரொம்ப பாசிட்டிவ் ரிசல்ட் கொடுத்துருக்கு அப்படின்னு கேள்விப்பட்டோம் போன வாட்டி. அது மட்டும் இல்லாமல் இன்ஃபேக்ட் ஒருத்தர் வந்து சொன்னார், ஒரு அவரோட சன் பார்ட்டிசிபேட் பண்ணி அது வந்து அவங்களுக்கு வந்து அந்த இந்த ஸ்கூல்ஸ் இருக்கும்ல
1: செலக்டிவ்
0: ஸ்கூல்ஸ் சாரி ஸோ செலக்டிவ் ஸ்கூல்ஸில் வந்து அவங்களுக்கு இட் வாஸ் ஆக்சுவலி வெரி ஹெல்ப்ஃபுல்
1: டு கெட் இன் டு
0: தட். ஸோ அப்படி நாங்கள் ஸோ எனக்கு அப்போ தான் தெரிஞ்சிச்சா என்னடா அது நம்ம இவ்வளோலாம் எதிர்பார்க்கல இவ்வளோ ஒரு நல்ல இம்பாக்ட் இருக்கா அப்படிங்கிற மாதிரி எங்களுக்கு தோணுச்சு. ஸோ அதனால தான் இது இப்பயும் கண்டினியூ பண்ணிட்டு இருக்கோம்.
1: ஓகே, ஸோ நீங்கள் சொல்கிறத பார்த்தா ஒரு நியூபியா ஒரு சயின்ஸில் இன்ட்ரெஸ்ட் இருக்க ஸ்டூடெண்ட் வந்தால் கூட ஒர்க் பண்ணுறவங்க இருக்க பியர்ஸ் எல்லாம் பார்த்தா அவங்களுக்கு இன்னும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் கண்டிப்பாக அப்படின்ட்டு நான் நம்புகிறேன். ஓகே, மேக்ஸிமம் 6 பேர் இருக்காங்க அப்படின்னு சொல்றீங்க டீம்ல, சோ 2 பேர் இருக்கவங்க வந்தா கூட ஓகேவா ஒரு
0: டீமுக்கு? ஆமா ஆமா, பட் இந்த வாட்டி வந்து அது விண்டம்ல அப்படி இன்னும் கொஞ்சம் லிபரலா இருந்தது. பட் இந்த வருஷம் வந்து நம்ம ஆர்எம்ஐடி யூனிவர்சிட்டியில பண்றோம். ஸோ பர் ஸ்கூல் வந்து 2 கண்டஸ்டன்ட்ஸ் தான் நாங்க அலோவ் பண்றோம் நாங்க. ஏன்னா பட் ஆனா முன்னாடி வந்து இப்ப விண்டம்ல நடத்தும் போது இன்னும் கொஞ்சம் லிபரலாக இன்னும் கொஞ்சம் ஃப்ளெக்சிபிளாக இருந்துச்சு. ஸோ அப்போ வந்து 2 பேப்பிளாகவும் பார்ட்டிசிபேட் பண்ணலாம், 1 பர்சனாகவும் பார்ட்டிசிபேட் பண்ணலாம். ஸோ இட்ஸ் அப் டு தெம். ஆனால் மேக்ஸிமம் 6 பீப்புள் தான் ஒரு டீமில் இருக்க முடியும்.
1: ஓகே, நைஸ் நைஸ். ஓகே, இந்த வருடம் விக்டோரியா முழுவதும் இருக்கும் பள்ளி மாணவர்களுக்கு இந்த காம்படிஷன் ஓப்பன் பண்ணியிருக்கீங்க, அதற்கு பின்னால் இருக்கும் நோக்கம் என்ன?
0: ஏன்னா இது வந்து ஆக்சுவலி எங்களோட 8th வருஷம் அது. ஸோ கடந்த 7 வருஷமாக வந்து விண்டம் ஏரியாவில் தான் பண்ணிட்டு வந்துட்ருக்கோம். அதுவும் செகண்டரி ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு, அதாவது கிரேட் 7லேருந்து கிரேட் 12 வரைக்கும் நடந்துட்டு வந்துட்ருக்கோம். இந்த வாட்டி ஆனால் நீங்கள் இந்த வாட்டி வந்து இன்னும் கொஞ்சம் எக்ஸ்போஷர் இன்னும் கொஞ்சம் குழந்தைகளுக்கு கொடுக்கலாம் அப்படிங்கிறது வந்து ஒரு ரீசன். அது தவறையும் நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ இங்கே விண்டம் அளவில் நம்ம நடத்தும் போது இங்கே இருக்கிற லோக்கல் ரிசோர்ஸஸ் லோக்கல் ஜட்ஜஸ் இங்கே இருக்கிற லோக்கல் ஸ்கூல்ஸ் மட்டும்தான் பார்ட்டிசிபேட் பண்ண முடியும். ஏன்னா இது வந்து விண்டம் லேர்னிங் ஃபெஸ்டிவல்காக பண்ணுற ஒரு காம்படிஷன். ஸோ அதனால் இங்கே விண்டம் சார்ந்த ஸ்கூல்ஸோ நெட்ஒர்க்ஸ் மட்டும்தான் இங்கே இருக்கும். பட் இந்த வாட்டி வந்து இன்னும் கொஞ்சம் விக்டோரியா வைடு பண்ண ரீசன் வந்து இன்னும் கொஞ்சம் ஈக்குவல் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கலாம், இன்னும் நிறையா குழந்தைகளுக்கு வந்து அந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கலாம் பார்ட்டிசிபேட் பண்ணுறதுக்கு. அது தவறையும் வந்து இன்னும் கொஞ்சம் பெட்டர் எக்ஸ்போஷராக இருக்கும். ஏன்னா இந்த வருஷம் நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம ஜட்ஜஸ் அதாவது ஆர்எம்ஐடி ஜட்ஜஸ் வந்து சில ஜட்ஜஸ் வந்து அங்கேயே ஒர்க் பண்ணுற சில ஸ்கூல் ஆஃப் சயின்ஸ்லேருந்து வர சில ப்ரொஃபஸர்ஸ். ஸோ அதனால் அவங்களுக்கு இந்த வாட்டி எக்ஸ்போஷர் ஜாஸ்தி கிடைக்கும்ல குழந்தைகளுக்கு.
1: நீங்கள் பண்ணுறது ஒரு ரொம்ப நல்ல நோக்கமாக இருக்குது விஜிஷா, இதுக்கு வாழ்த்துக்கள். அடுத்து ஒரு அருமையான பாடல் வருது, கேட்டு வாங்க நேயர்களே, தொடர்ந்து பேசலாம்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது வாணிசையின் வெள்ளி மாலை நிகழ்ச்சி. நம்முடன் இணைந்திருப்பவர் விஜய் ஃபவுண்டர் அகாடமியின் ஃபவுண்டர் விஜிஷா அவர்கள். தொடர்ந்து பேசலாம். இயர் 9 முதல் இயர் 12 வரை இருக்கும் மாணவர்கள் இதில் பங்கேற்பதால் என்னென்ன ஸ்கில்ஸ் மற்றும் அனுபவங்களை அவர்கள் பெற முடியும்?
1: நான் முன்னாடியே சொன்ன மாதிரி அவங்க வந்து நிறைய அந்த ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில்ஸ், அதாவது வெறும் கிளாஸ் ரூம் பேஸில் மட்டும் அவங்களோட தியரட்டிக்கல் நாலேஜ் இல்லாமல் அவங்க வந்து அது எப்படி வந்து ரியல் வேர்ல்டு ப்ராப்ளம்ஸை சால்வ் பண்ணுறாங்க அப்படிங்கிறது தான் வந்து ஒரு முக்கியமான ஒரு ஃபேக்டர் இந்த காம்படிஷனில். அண்ட் அது தவிர அவங்களோட இன்னோவேட்டிவ் ஐடியாஸ், அதாவது எப்படி ஒரு விஷயம் ஒர்க் பண்ணுது அப்படிங்கிறத ஒரு கான்செப்ட், அண்ட் டீம் பில்டிங் சொன்ன மாதிரி. அண்ட் அவங்களுக்கு வந்து இப்போது கிரேட் 9 to 12 வந்து ஏன் சூஸ் பண்ணோம் அப்படின்னா வந்து இந்த வாட்டி வந்து அது வந்து மோர் டுவர்ட்ஸ் அவங்க கெரியர் பாத்வேக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அவங்க அடுத்த ரிலேட்டட் ஒரு ஸ்டடிஸோ. ஏன்னா இப்போ நாங்கள் விண்டமில் பண்ணும்போது கிரேட் 7 to 12 இருந்துச்சு, பட் ஆனால் பார்த்தீங்கன்னா இப்போ கிரேட் 9 to 12ங்கிறது வந்து அவங்களுக்கு இந்த வயசில் வந்து இன்னும் கொஞ்சம் கான்க்ரீட்டாக தெரியும் அவங்களுக்கு, லைக் என்ன படிக்க போகிறாங்க, ஃப்யூச்சர் ஸ்டடிஸ், என்ன கெரியர் பண்ண போகிறாங்க அப்படின்னு அவங்களுக்கு வந்து தெரிஞ்சிருவாங்க, இன்ட்ரெஸ்ட் ஃபார்ம் ஆகிடும் பட் இந்த டைம். ஸோ அந்த ஒரு ரீசனுக்காக தான் வந்து நாங்கள் 9 to 12 வந்து இந்த வாட்டி ஃபோக்கஸ் பண்ணினோம். அண்ட் இது வந்து அவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ஸ்டெப்பிங் ஸ்டோனாக இருக்கும் டு கெட் இன் டு ஃபியூச்சர் கெரியர் ஆர் ஸ்டடி ரிலேட்டட் பாத்வே.
0: கண்டிப்பாக கண்டிப்பாக. அப்புறம் சொன்னீங்க RMIT யூனிவர்சிட்டியோட சேர்ந்து பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்படி பண்ணுறனால மாணவர்களுக்கு அது என்ன மாதிரியான ஆப்பர்ச்சுனிட்டிஸை ஓப்பன் அப் பண்ணுது விஜிஷா?
1: யா, இந்த வாட்டி வந்து RMIT யூனிவர்சிட்டியோட கொலாபரேட் பண்ணுறோம். அதுக்கான ஒரு முக்கியமான ஒரு அட்வான்டேஜ் பார்த்தீங்கன்னா அது வந்து ஒரு டைரக்ட் கனெக்ஷன் ஒன்று கிரியேட் பண்ணும் யூனிவர்சிட்டியோட, சரிங்களா? இப்போ நான் முன்னாடி சொன்ன மாதிரி கிரேட் 9 to 12 பண்ணுறோம். ஸோ இப்போ நிறைய மாணவர்கள் வந்து 11, 12 அந்த மாதிரி ஸ்டாண்டர்ட்ஸில் இருக்கிறவங்க வந்து அடுத்த ஸ்டெப் அவங்க வந்து யூனிவர்சிட்டியில் தான் அவங்க என்ரோல் பண்ணணும், ரைட்? ஸோ அப்படி இருக்கும்போது அதுக்கு வந்து அவங்களோட ஒரு ஹையர் எஜுகேஷன் பர்சீவ் பண்ணுறதுக்கு வந்து இது ஒரு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கும், ஒரு டைரக்ட் கனெக்ஷன் ஒன்று கிரியேட் பண்ணும். அது தவிர நீங்க பாத்தீங்கன்னா இதுல இருக்கிற ஜட்ஜஸ் சில பீப்புள் வந்து RMIT ஸ்கூல் ஆஃப் சயின்ஸ் இருக்கிற ஒர்க் பண்ற சில ஜட்ஜஸும் அதுல இருக்காங்க. அண்ட் அது தவிர பாத்தீங்கன்னா ஆன் த டே ஆஃப் த காம்படிஷனும் வந்து அங்க நிறைய இன்ஃபர்மேஷன் அவைலபிளா இருக்கும். ஸோ அபவுட் RMIT, அவங்களோட என்னெல்லாம் கோர்சஸ் இருக்குது, எனி ஸ்டெம் ரிலேட்டட் கோர்சஸ்லாம் என்னெல்லாம் அங்கே ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது அவங்களுக்கு அப்படிங்கிறது வந்து அவங்க தெரிஞ்சுக்கலாம், பார்ட்டிசிபேட் பண்ணாங்கன்னா.
0: ஓகே,
1: ஸோ இதான், தீஸ் ஆர் சம் ஆஃப் த ரீசன்ஸ் ஏன் வந்து RMIT சூஸ் பண்ணோம். அண்ட் இது கண்டிப்பாக வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா இப்போ நான் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் சில பீப்புள் கிட்டே கேட்கும் போது அவங்க சொல்கிறாங்க என் பையனோ இல்லை பொண்ணோ வந்து RMIT அடுத்தது போய் சேரணும் அப்படிங்கிறாங்கன்னு சொல்லிட்டு. ஸோ அப்படி இருக்கும்போது நம்ம இந்த ஆப்பர்ச்சுனிட்டி சொல்லும் போது அவங்க வந்து ஓ இது ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு லைக் இது ஒரு நல்ல ஒரு மோட்டிவேஷன் ஃபேக்டரா இருக்கும்.
0: மெல்பர்ன்லயும் அது ஒன் ஆஃப் தி பிகெஸ்ட்
1: கண்டிப்பா ஸ்டெம் ரிலேட்டட்.
0: ஆமா, ஓகே. சோ ஸ்டூடண்ட்ஸ்க்கு நல்ல எக்ஸ்போஷர் கொடுக்கும் நான் நம்புறேன். சோ இப்ப பாத்தீங்கன்னா இப்ப கிட்ஸ்க்கு வந்து சில கிட்ஸ் நார்மலாவே இன்ட்ரஸ்டடா இருக்காங்க சயின்ஸ் அண்ட் ஸ்டெம்ல, சில பேருக்கு அதுல எல்லாம் பாத்தீங்கன்னா பின்னாடி பயந்து ஓடுற மாதிரி இருக்காங்க. சோ உங்களை பொறுத்த வரைக்கும் என்ன மாதிரியான ஆக்டிவிட்டிஸ் பண்ணாலோ இல்லை என்ன மாதிரி சஜஷன்ஸ் கொடுக்குறீங்க பேரண்ட்ஸ்க்கு ஸ்டெம்ல இன்னும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் வரத்துக்கு?
1: என்னை பொறுத்த வரைக்கும் வந்து இன்ட்ரெஸ்ட் வந்து நேச்சுரலாக வரணும். ஏன்னா இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ ஒரு டாக்டர் ஆகணுங்கிற ஒரு குழந்தைய நம்ம பிடிச்சி வந்து சினிமாவில் சேர்க்க முடியாது, இல்லை சினிமாவில் போகணுங்கிறவங்களை பிடிச்சி நம்ம வந்து லாயருக்கு படிக்க சொல்ல முடியாது. அது வந்து நல்லதும் கிடையாது, ரைட்டும் கிடையாது, அதாவது என்னோட பர்ஸ்பெக்டிவ்லேருந்து. ஸோ இது வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் நம்ம காம்படிஷன் வந்து இட்ஸ் ஸ்டூடெண்ட் லெட், அதாவது ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து அந்த ஆசை இருக்கணும், அவங்களுக்கு வந்து அந்த கியூரியாசிட்டி இருக்கணும். ஆனால் இதுக்கான ஒரு முக்கிய வந்து பேரண்ட்ஸ் கிட்ட தான் அந்த இது இருக்குல்ல, பவர் இருக்கு. பிகாஸ் அவங்க பேரண்ட்ஸ் வந்து அவங்களுக்கு என்னென்ன மாதிரி விஷயத்துக்கு எக்ஸ்போஸ் பண்றாங்க அப்படிங்கிறது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இது அவுட் ஆஃப் த கான்டெக்ஸ்ட், பட் இப்போ ஒரு சினிமாலே வந்து நீங்க பாத்தீங்கன்னா நம்ம தமிழ் சினிமா போகும்போது 18+ போட்டிருப்பாங்க ஆடியோ ரேட்டிங். ஸோ பட் ஆனால் போய் பார்க்கும்போது அவ்வளோ வயலன்ஸ் இருந்தாலும் சரி, பட் ஆனால் இந்த பேரண்ட்ஸ்லாம் குழந்தைகளை கூட்டிட்டு தான் போறாங்க, அந்த யாரும் கேட்கறது இல்லை. ஸோ அப்படி இருக்கும்போது அதுக்கெல்லாம் கூச்சப்படாமல் கூட்டிட்டு போறோம். இப்போ இந்த மாதிரியான ஒரு சயின்ஸ் ரிலேட்டட் யூனோ இந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கும்போது அது பேரண்ட்ஸ் வந்து கரெக்டான வழியில் வந்து பசங்களுக்கு வந்து அதை எக்ஸ்போஸ் பண்ணணும் அந்த மாதிரி சில விஷயங்களை. ஸோ அதுக்கு அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான காம்படிஷன்லாம் வந்து ஒரு சென்ஸ் ஆஃப் கம்யூனிட்டி கிரியேட் பண்ணும். சரிங்களா, அதாவது ஒரு சென்ஸ் ஆஃப் ரெஸ்பான்சிபிலிட்டி. அதாவது நம்ம வாழ்க்கை, நம்ம வீடு, நம்ம சம்பாதிச்சோமா, நம்ம தூங்கினோமா, நம்ம சோஷியல் மீடியா யூஸ் பண்ணோமா அப்படிங்கிறது இல்லாமல் அது தவிர கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக நம்ம கம்யூனிட்டிக்கு என்ன பண்ணலாம் அப்படிங்கிறது வந்து இந்த காம்படிஷன் வந்து இட் ப்ரொமோட்ஸ் அ லாட் ஆஃப் அந்த சென்ஸ் ஆஃப் கம்யூனிட்டி, அ சென்ஸ் ஆஃப் ரெஸ்பான்சிபிலிட்டி டுவர்ட்ஸ் என்வாயர்மெண்ட். ஏன்னா நம்ம டாபிக் பார்த்தீங்கன்னா சஸ்டைனபிலிட்டி யூனோ பேஸ் பண்ணி தான் இருக்குது. ஆனால் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் சஸ்டைனபிலிட்டி வந்து இப்போ எவ்வளோ ஒரு முக்கியமான ஒரு விஷயம். இந்த ஜென்ரேஷனும் சரி, ஃப்யூச்சர் ஜென்ரேஷனும் சரி, இது வந்து எப்படி இம்பேக்ட் பண்ணுது அப்படின்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். அண்ட் நம்ம பெரும்பாலும் இப்போ விண்டமில் ரன் பண்ணும்போதும் சரி, இல்லை இப்போ நம்ம ஆர்எம்ஐடியில் ரன் பண்ண போகிறதும் சரி, எல்லாமே வந்து யூஎன் சஸ்டைனபிலிட்டி கோல்ஸ் அலைன் பண்ணி தான் இருக்கும் சரிங்களா. இப்போ வந்து ஏன்னா பசங்க பண்ணுற ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா கிளைமேட் ஓரியன்டாக இருக்கும். ஒரு ரிசோர்ஸஸ் எப்படி கன்சர்வேஷன் ஆஃப் ரிசோர்ஸஸ், யூனோ என்வாயர்மெண்டல் சஸ்டைனபிலிட்டி, ஸோ இந்த மாதிரியான நிறைய டாபிக்ஸ் வச்சு தான் அவங்க ஒர்க் பண்ணுவாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது அவங்களுக்கு அந்த என்வாயர்மெண்ட் மேலே அந்த பற்று இருக்கணும்ல.
0: ஸோ
1: அது வந்து பேரண்ட்ஸ் வந்து அதுக்கு ஒரு நல்ல ஒரு வழிகாட்டியாக இருக்கணும் அப்படின்னு வந்து நான் கண்டிப்பாக எதிர்பார்ப்பேன். ஆனால் தவறையும் வந்து அவங்களோட கிரிட்டிக்கல் திங்கிங், குழந்தைகள் க்வெஸ்சன் கேட்டாலும் சரி, அவங்களோட ஐடியாஸ் எதாவது ஷேர் பண்ணாலும் சரி, பேரண்ட்ஸ்க்கு வந்து அந்த டைம், அவங்களுக்கு அந்த பொறுமையும் டைமும் இருக்கணும் அவங்களோட இன்ட்ரெஸ்ட்டை வந்து நர்ச்சர் பண்ணுறதுக்கு. ஏன்னா அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம். இப்போ இந்த மாதிரி காம்படிஷன்லாம் நடக்குதுன்னா அப்போ பேரண்ட்ஸ்க்கு, ஏன்னா இப்போ எல்லா பசங்களும் ஃபோன் யூஸ் பண்ணுறது இல்லை, லைக் இந்த ஃப்ளையர் பார்க்கறது இல்லை, வெப்சைட் படிக்க முடியாது அவங்களுக்கு. ஸோ அப்படி இருக்கும்போது இந்த பேரண்ட்ஸ்க்கு வந்து இதெல்லாம் நம்ம ஷேர் பண்ணுறதே வந்து லைக் அவங்க வந்து இந்த மாதிரி பசங்ககிட்ட கேட்கலாம், உனக்கு இந்த மாதிரி ஒரு காம்படிஷன் இருக்குது, இன்ட்ரெஸ்ட் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு வெப்சைட் வந்து தே கேன் கோ த்ரூ டுகெதர். ஸோ வெப்சைட்டில் இருக்கிற கண்டென்ட் அவங்களுக்கு சொல்லலாம். ஸோ அவங்களுக்கு அந்த மோட்டிவேஷன் என்கரேஜ்மெண்ட் பண்ணும்போது அது ஆட்டோமேட்டிக்காக பசங்க வந்து அது அவங்களுக்கு ஒரு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும், ஒரு என்கரேஜ்மெண்ட்டாக இருக்கும், சரி இது நம்ம பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ
0: யப் கண்டிப்பாக இது வந்து மெயினாக விஜிஷா என்ன சொல்கிறாங்கன்னா, குழந்தைங்க க்வெஸ்சன் கேட்கும் போது டே சும்மா சும்மா கேள்வி கேட்காதுன்னு சொல்கிறதுக்கு பதிலாக அவங்க கேட்கும் போது, க்வெஸ்சன் கேட்கும் போது ஆர்வமாக அதுக்கு பதில் சொல்லுங்கள். உங்களுக்கு தெரிஞ்ச இன்ஃபர்மேஷனை அவங்க கிட்ட திணிக்காமல் இந்த பார்ட்டிசிபேட் பண்ணலாமா, உனக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கா அப்படின்னு கேட்டு உங்கள் குழந்தைங்கள மோட்டிவேட்டும் பண்ணுங்கள். ஸோ விஜிஷா, இப்போ இந்த ஸ்டூடெண்ட்ஸ்லாம் உங்ககிட்ட வராங்கன்னு வச்சுக்கோங்க காம்படிஷனில் பார்ட்டிசிபேட் பண்ணுறதுக்கு, அவங்களுக்கு நீங்கள் என்ன அட்வைஸ் கொடுக்குறீங்க?
1: நான் என்ன சொல்லுவேன்னா வந்து இது ஒரு ஜேர்னி தான், இது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தான். ஸோ எல்லாரும் வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம், எல்லாரும் வின் பண்ண முடியாது. 15 பேர் 20 பேர் பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க, இல்லை 50 பேரே பார்ட்டிசிபேட் பண்ணாலும் அதில் வின்னர்ஸ் இருப்பாங்க. பட் ஆனால் வந்து நான் என்ன சொல்வேன்னா அது வந்து உங்களை புட் ஆஃப் பண்ணக்கூடாது. இதில் முக்கியமான ஒரு விஷயம் வந்து உங்களோட இன்டென்ஷன், அதாவது உங்கள் எண்ணம், அதாவது நான் பார்ட்டிசிபேட் பண்ணணும், நான் வந்து ஒரு இம்பாக்ட் கிரியேட் பண்ணணும், நான் வந்து இந்த சமூகத்துக்கு ஏதாவது பண்ணணும் அப்படிங்கிற இன்டென்ஷன் தான் வந்து என்னை பொறுத்த வரைக்கும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அண்ட் அந்த இன்டென்ஷன் எனக்கு இருந்ததால் தான் இன்னைக்கு நான் இந்த காம்படிஷன் ரன் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ அதனால வந்து இது இட்ஸ் நாட் அபவுட் வின்னிங் ஆர் லூசிங், இது வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் லேர்னிங் ஜேர்னி, அவ்வளோதான். ஸோ அவங்க வந்து இதில் பார்ட்டிசிபேட் பண்ணி நம்ம இதுக்கு முன்னாடி நிறைய விஷயங்கள் அட்வான்டேஜஸ்லாம் டிஸ்கஸ் பண்ணோம், இதனால வர பலன்கள் எல்லாம். ஸோ அது அவங்க எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுவாங்க. சரி, அவங்க இன்னைக்கு வின் பண்ணலனாலும் அதுல நிறைய விஷயங்கள் லேர்ன் பண்ணலாம். அது வந்து ஒரு நிறைய, அது வந்து அடுத்த ஸ்டெப் ஒரு பாத்வேக்கு வந்து அது ஹெல்ப் பண்ணும். அதுல இருக்கிற ஒரு ஜட்ஜ் கூட இவங்களை பிடிச்சி இவங்களுக்கு ஏதோ ஒரு ஐடியா நாளைக்கு இருக்குன்னா அவங்க கண்டினியூஸா அவங்களோட சேர்ந்து ஒர்க் பண்ணலாம். நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ், வே ஃபார் லாட் ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ்.
0: கண்டிப்பாக கண்டிப்பாக கரெக்டாக சொன்னீங்க. ஸோ அவங்க இது வந்து கண்டிப்பாக ஒரு நீட் ஆஃப் த ஹவர் கூட இந்த டாபிக்ஸ் பார்த்தீங்கன்னா, சஸ்டைனபிலிட்டி, குளோபல் வார்மிங் இதெல்லாம். ஸோ குழந்தைங்களுக்கு நிஜமாலே இன்ட்ரெஸ்ட் இருந்ததுன்னா, ஸோ வை நாட் ட்ரை திஸ். கண்டிப்பாக இது வந்து ரெஜிஸ்டர் பண்ணுங்கள் இயர் 9 to year 12 படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ். அதுக்கு முன்னாடி ஒரு அருமையான பாடல் வருது, கேட்டு மகிழலாம், தொடர்ந்து பேசுவோம்.

0: நகரிலிருந்து நிகழ்ச்சிகளை நேரலையாக ஒளிபரப்பும் ஒரே ஒரு தமிழ் சமூக வானொலி வானிசை. இன்று நம்முடன் விஜய் அகாடமியின் ஃபவுண்டர் விஜிஷா இணைஞ்சிருக்காங்க. தொடர்ந்து பேசலாம். விஜய் அகாடமியில் விஜிஷா, அடுத்து என்னென்ன பிளான்ஸ் வச்சுருக்கீங்க? புதுசாக என்ன இனிஷியேட்டிவ்ஸ் வச்சுருக்கீங்க? அது மட்டும் இல்லாமல் இப்போது நடக்க போகிற காம்படிஷனோட க்ளோசிங் டேட்ஸ் என்ன?
1: இப்போ நடக்க போகிற ஒரு காம்படிஷனோட ரெஜிஸ்ட்ரேஷன் க்ளோசிங் டேட் வந்து 26th of July, அண்ட் மெயின் காம்படிஷன் டேட் வந்து 22nd of August. ஸோ அவங்க ஒன்ஸ் ரெஜிஸ்டர் பண்ண அப்புறமா தே வில் பி ஷார்ட் லிஸ்டட் பை த ஜட்ஜஸ், அண்ட் அவர் ஃபைனல் 50 வந்து RMIT யூனிவர்சிட்டியில் 22nd ஆகஸ்ட் வந்து அவங்க கம்ப்ளீட் பண்ணுவாங்க.
0: ஓகே.
1: அண்ட் விஜய் அகாடமியோட நோக்கம் வந்து வெறும் போட்டி மட்டுமே இல்லாமல் நாங்கள் வந்து ப்ரொமோட் பண்ணுறோம், அதாவது ஸ்டெம், வி ப்ரொமோட் ஸ்டெம் அண்ட் ஆல்சோ இந்த மாதிரியான முயற்சிகள் வந்து ஸ்டூடெண்ட்ஸை வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுறதுக்கு என்கரேஜ் பண்ணி, அதாவது அவங்கனால வந்து ஒரு சமூகத்தில் வந்து ஒரு இம்பேக்ட் க்ரியேட் பண்ணணும், ஒரு சென்ஸ் ஆஃப் ரெஸ்பான்சிபிலிட்டி யூனோ க்ரியேட் பண்ணணும், அண்ட் யூத் எம்பவர்மெண்ட், இதெல்லாம் தான் எங்களோட கோல்ஸ். ஸோ இப்போ இதில் வின் பண்ணுற ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அவங்களுக்கு வந்து அடுத்த லெவலில் வந்து அவங்களோட ப்ராஜெக்ட்ஸ் வந்து நிஜமாகவே லைக் ஜட்ஜஸ்க்கு பிடிச்சி அவங்களது யூனிக் ஐடியாஸ் இருந்துச்சுன்னா அது நாங்கள் வந்து ப்ரொமோட் பண்ணி இன்னும் கொஞ்சம் பெரிய சயின்ஸ் ஆர்கனைசேஷன்ஸ்க்கு வந்து அவங்களோட நாலேஜ் அண்ட் ஸ்கில்ஸ் அங்கே அப்ளை பண்ண முடியுமா அப்படிங்கிறது தான் எங்களோட குறிக்கோள்.
0: ஓகே ஓகே, நைஸ். விஜிஷா, இன்னைக்கு நேரம் ஒதுக்கி இவ்வளோ அழகாக எங்களோட பொறுமையாக நாங்கள் கேட்ட கேள்விக்கெல்லாம் பதில் அளிச்சிங்க, ரொம்ப தேங்க்யூ. யங் சயின்டிஸ்ட் காம்படிஷன் மற்றும் மாணவர்களோட எதிர்காலத்தை உருவாக்கும் உங்களோட அழகான முயற்சிக்கு வின் FM சார்பாக எங்களுடைய வாழ்த்துக்கள். Thank you for your time. Thank you so much.
1: Thank you. Thanks so much for the opportunity, Win FM. இது எதிர்காலத்தை உருவாக்கும் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி, வெறும் போட்டி மட்டுமே இல்லை. ஸோ பேரண்ட்ஸ், ஐ ரிக்வெஸ்ட் ஆல் த பேரண்ட்ஸ், பசங்களை கொஞ்சம் மோட்டிவேட் பண்ணி கண்டிப்பாக இதில் ரிஜிஸ்டர் பண்ண சொல்லுங்கள்.
0: எங்களோட FM பேஜ்லேயும் உங்களோட போஸ்டர் நாங்கள் போடுறோம், அதில் வந்து டீட்டெயில்ஸ் இருக்குது, எந்த இணையதளத்தின் மூலமாகவும் எந்த ஃபோன் நம்பர் மூலமாகவும் காண்டாக்ட் பண்ணோன்னு. ஸோ இயர் 9 to year 12 இருக்க பேரண்ட்ஸ் உங்கள் குழந்தைங்களோட கலந்து ஆலோசிச்சுட்டு தயவு செஞ்சு பார்ட்டிசிபேட் பண்ணுங்கள். தேங்க்யூ.
1: தேங்க்யூ.

வணக்கம் நண்பர்களே, மீண்டும் ஒரு வெள்ளி மாலையில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. நான் லலிதா. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது வின் FM 88.9 வானிசை வானொலியின் வெள்ளி மாலை நிகழ்ச்சி. நாம் கடந்த 2 வாரங்களாக சோஃபியுடன் ஒரு அழகான பயணத்தில் இருக்கிறோம். முதல் வாரம் புத்தகத்தின் வாசலிலே நின்றோம். யோஸ்டன் கார்டரை ஆர் சிவகுமார் அவர்களின் தமிழ் மொழிபெயர்ப்பை காலச்சுவடு பதிப்பகத்தின் மூலம் வந்த இந்த புத்தகத்தை பற்றி ஒரு அறிமுகம் செய்தோம். கடந்த வாரம் சோஃபியின் தபால் பெட்டி திறந்தது. உள்ளே 2 வெள்ளை உரைகள். ஒன்று கேட்டது, நீ யார் என்று. இன்னொன்று கேட்டது, உலகம் எங்கே இருந்து வருகிறது. அந்த 2 கேள்விகளும் அவளையும் நம்மையும் அப்படியே விட்டு சென்றன. விடையே இல்லாமல், யார் அனுப்பினார்கள் என்று தெரியாமல். இன்று அதற்கான பதில் கொஞ்சம் கொஞ்சமாக திரைவிலக துவங்குகிறது. சோஃபிக்கு இன்று ஒரு பெரிய பழுப்பு உரை வருகிறது. அதற்குள் இருப்பதோ ஒரு முழு தத்துவ பாட தொகுதி, a philosophy lesson. தலைப்பு, தத்துவம் என்பது என்ன, what is philosophy? அந்த கடிதத்தை நாமும் சோஃபியுடன் சேர்ந்து படிக்க போகிறோம் இன்று. மனம் மூடுகிறது, மைதானம் ஒழுகிறது. பள்ளியில் கடைசி மணி அடிக்கிறது. சோஃபி வேகமாக வெளியே ஓடுகிறாள், நேரே வீட்டை நோக்கி. யோயன்னா அவளை பிடிக்க பின்னாலே ஓட வேண்டி இருக்கிறது, பார்த்துக்கோங்களேன். இன்று மாலை என்னோடு சீட்டு விளையாட வருவாயா என்று யோயன்னா கேட்கிறாள், மூச்சிறைக்க பின்னாடி ஓடியபடியே. சோஃபி தோளை குலுக்குகிறாள், முன்பு போல சீட்டு விளையாட்டில் எனக்கு ஆர்வம் இல்லை. சரி, பேட்மிண்டன் விளையாடுவோமே. அதிலும் இல்லை. யோயன்னாவுக்கு கோபம் வந்துவிட்டது. என்ன ஆனது உனக்கு, திடீர் என்று என்ன மிக முக்கியமான விஷயம் நடந்து விட்டது? அது வந்து அது ஒரு ரகசியம் என்கிறாள் சோஃபி. யோயன்னா மைதானத்தின் குறுக்கே வேறு வழியில் போய்விடுகிறாள். சோஃபி தனியாக வீடு நடக்கிறாள். நண்பர்களே, ஒரு நிமிஷம் இந்த தருணத்தில் நிறுத்தி யோசியுங்களேன். சோஃபியின் மனதில் என்னதான் நடக்கிறது? தான் யார், உலகம் எங்கே இருந்து வந்தது என்று யோசித்துக் கொண்டிருப்பதால் பேட்மிண்டன் விளையாடவும் சீட்டு விளையாடவும் நேரமில்லை என்று ஒருவேளை சோஃபி சொல்லி இருந்தால் யோயன்னா புரிந்து கொண்டிருப்பாளா? என்ன பிதற்றல் இது என்று தானே கேட்டிருப்பாள். அவள் புரிந்து கொள்ள மாட்டாள் என்று இவளுக்கு தெரியும். மிக முக்கியமான கேள்விகளோடு சில சமயம் நாம் இணைந்து விட்டால் அது சுற்றி இருப்பவர்களுக்கு தெரிவதில்லை. இந்த உணர்வு ஒரு தனிமையான உணர்வு தான் இருக்கும் இல்லையா? ஆனால் அதே நேரம் மிக ஆழமான கனமான உணர்வு. சோஃபி இப்பொழுது அந்த கனமான உணர்வினோடே நடந்து கொண்டிருக்கிறார். சோஃபி வீடு வந்து சேர்ந்ததும் தபால் பெட்டியை திறந்து பார்த்தால் பல காகித கட்டுகள். சோஃபியின் இதயம் வேகமாக துடிக்கிறது. அம்மாவிற்கு வந்த வங்கி கடிதங்கள், பழுப்பு உரைகள் எல்லாம் ஒரு பக்கம். அவளுக்கென்று ஒன்றும் இருக்கவில்லை. கதவை மூடும்போது திடீர் என்று ஒரே ஒரு உரையில் அவள் பெயர் தெரிகிறது. திருப்பி உடனே எடுத்து பார்க்கிறாள். தத்துவத்தின் ஒரு பாடத்தொகுதி, கவனமாக கையாளவும். சோஃபி கொஞ்சம் கூட யோசிக்கவில்லை. பள்ளிப்பையை படியிலே போட்டு மற்ற கடிதங்களை மிதியடிக்கு கீழே திணித்து தன்னுடைய ரகசியமான புதர்வேலிக்குள் ஓடுகிறாள். கூடவே ஷேர்கான் என்ற பூனையும் பின்தொடர்கிறது. வேர் திரட்சியின் மேல் உட்கார்ந்து உரையை பிரிக்கிறாள். 3 பக்கங்கள் தட்டச்சு செய்யப்பட்டவை. தலைப்பு, தத்துவம் என்பது என்ன. எல்லோரையும் தொடப்போகும் கேள்விகள் என்ன என்று நாமும் பார்ப்போமா? கடிதம் தொடங்குகிறது. அன்புள்ள சோஃபி, நிறைய பேர் பொழுதுபோக்கில் ஈடுபடுகிறார்கள். அஞ்சல் தலைகளை சேகரிக்கிறார்கள், நாவல்கள் படிக்கிறார்கள், விளையாட்டு பார்க்கிறார்கள். சரி, ஆனால் யார் என்பதையோ எங்கு வசிக்கிறார்கள் என்பதையோ பொறுத்திருக்காமல் எல்லோரையும் பாதிக்கும் சில கேள்விகள் இருக்கின்றனவல்லவா? நண்பர்களே, இதை நீங்களும் கொஞ்சம் யோசிக்க வேண்டும். பட்டினியில் இருப்பவனுக்கு என்ன முக்கியம்? உணவு. மிக்க சரி. குளிரில் இருப்பவனுக்கு கதகதப்பு, தனிமையில் வாடுபவனுக்கு அன்பு. இவை எல்லாம் பூர்த்தியான பிறகும் இன்னும் ஏதோ ஒன்று தேவைப்படுகிறது இல்லையா? இதைத்தான் தத்துவ ஞானிகள் மனிதன்
ரொட்டியினால் மட்டுமே வாழ முடியாது என்று சொல்கிறார்கள். நாம் யார் என்பதையும் எதற்காக இங்கு இருக்கிறோம் என்பதையும் புரிந்து கொள்வது இந்த அஞ்சல் தலைகளை சேகரிப்பது போல ஒரு ஹாபி அல்ல. மனித இனம் தோன்றிய நாளிலிருந்து இன்று வரை இடைவிடாமல் கேட்கப்படும் ஒரு கேள்வி. கடிதம் சொல்கிறது, இந்த பிரபஞ்சம், இந்த பூமி, இந்த வாழ்க்கை எல்லாமே எப்படி வந்தன என்ற கேள்வி, போன ஒலிம்பிக்ஸில் யார் அதிகம் தங்கம் வென்றார்கள் என்ற கேள்வியை விட மிக பெரியது. இதை நாம் எப்படி மறக்க முடியும்? சோஃபிக்கு அந்த கடிதம் மந்திரவாதியின் தொப்பியை அறிமுகப்படுத்துகிறது. அது என்ன என்று அறிந்து கொள்ள நாமும் ஆர்வத்துடன் இருக்கிறோம். ஒரு மந்திரவாதியை கற்பனை செய்து பாருங்களேன். ஒரு மெஜீஷியன் கருப்பு நிற கம்பளி கொட்டி மிகப்பெரிய நீளமான கருப்பு தொப்பி அணிந்து அவர் ஒரு மேஜிக் வாண்டுடன் நம்மிடம் கற்பனை செய்ய சொல்கிறார். அவர் தன் தொப்பியை திருப்பி காட்டுகிறார். மிக காலியான ஒரு தொப்பி. காலி, காலி, உள்ளே பாருங்கள், ஒன்றுமே இல்லை என்கிறார். மீண்டும் தலையில் வைக்கிறார். மேஜிக், அப்ரகதாப்ரா என்ற ஒரு மேஜிக் வார்த்தையை சொல்கிறார். திடீரென்று தொப்பிக்குள்ளிருந்து ஒரு முயல் வருகிறது. அனைவரும் ஆச்சரியப்படுகிறார்கள், கையை தட்டுகிறார்கள். இது போன்ற பல மேஜிக் ஷோக்களை நீங்களும் பார்த்திருக்கலாம், நானும் பார்த்திருக்கிறேன். இப்பொழுது கடிதம் நம்மை பார்த்து ஒரு கேள்வியை கேட்கிறது. இந்த உலகத்தையும் நாம் இப்படித்தான் பார்க்கிறோமா? தொப்பிக்குள்ளிருந்து வெளிவந்த விந்தை முயல் போலவா நாம்? வெறும் வெறுமையிலிருந்து ஒரு இவ்வளவு மிகப்பெரிய பிரபஞ்சம் வந்திருக்குமா? மந்திரவாதியின் தொப்பியில் முயலை நாம் வெளியிலிருந்து பார்க்கிறோம். நாம் ஏமாற்றப்பட்டிருக்கிறோம். இது ஒரு ட்ரிக் என்று நம் எல்லோருக்கும் தெரியும். எப்படி செய்தார் என்பதை நாம் தெரிந்து கொள்ள விரும்புகிறோம் இல்லையா? மந்திரவாதி மந்திரம் செய்து அந்த முயலை வெளியே எடுக்கவில்லை. மந்திரவாதி கண்கட்டு வித்தையால் தான் அந்த முயலை வெளியே எடுக்கிறார் என்பது நம் எல்லோருக்கும் அறிந்தது. அவர் எப்படி அந்த கண்கட்டு வித்தையை செய்கிறார் என்பதை அறிந்து கொள்வதில் தான் நாம் ஆர்வத்தை காட்டுகிறோம். அதே மாதிரி இந்த பிரபஞ்சத்திற்கு வரும்பொழுது நாம் வெளியிலிருந்து இந்த பிரபஞ்சத்தை பார்க்கவில்லை. நாம் தான் அந்த முயல். அதனால் நமக்கு நாம் எங்கிருந்து வந்தோம் என்பதை பற்றியே ஆராய வேண்டிய அவசியமே இருப்பதில்லை. நமக்கும் முயலுக்கும் இருக்கும் ஒரு வித்தியாசம் என்னவென்றால், முயல் தான் ஒரு மாய கண்கட்டு வித்தையில் இருக்கிறோம் என்று அதற்கு தெரியாது, நமக்கு தெரியும். நாம் மர்மமான ஒன்றின் பகுதி என்று மட்டுமே உணர்கிறோம். இங்கு வாழும் நாம் முயலுடைய மென்முடியின் ஆழத்தில் இருக்கும் மிக நுண்மையான பூச்சிகள். முயல் என்பதே பிரபஞ்சம் என்று இந்த கடிதம் குறிக்கிறது. தத்துவவாதிகள் நம்மை மந்திரவாதியின் கண்களை நேராக உற்று நோக்க அந்த முயலின் மென்முடியின் மேலேறி வர முயல்பவர்கள். இந்த உவமை மட்டுமே பல தத்துவ நூல்களுக்கு சமம் என்று என்னால் உறுதியாக சொல்ல முடியும். பெரும்பான்மையான மக்கள் முடியின் ஆழத்தில் கதகதப்பாக பாதுகாப்பாக இருக்கிறார்கள். அன்றாட விவகாரங்களில் மூழ்கி இருக்கிறார்கள். Can you pass the butter please? இன்று பங்கு விலை என்ன? உருளைக்கிழங்கு விலை என்ன? தத்துவ ஞானிகள் மட்டுமே முடியின் நுனிக்கு மேலேறி வந்து கத்துகிறார்கள். மதிப்பிற்குரிய பெண்களையே, ஆண்களையே, நாம் எல்லோரும் விண்வெளியில் மிதந்து கொண்டிருக்கிறோம். கீழே இருக்கும் இந்த சாமானியர்கள் அதை பொருட்படுத்துவதே இல்லை. கலகக்கார கும்பல்கள் இவர் என்று சொல்கிறார்கள். தத்துவவாதியை பார்த்து தொடர்ந்து அளவளாவிக் கொண்டே இருக்கிறார்கள். இதுதான் நிதர்சன உண்மை. நான் மிக சிறந்த தத்துவவாதியாக வேண்டும் என்றால் எனக்கு என்ன ஸ்கில்ஸ் வேண்டும்? என்னிடம் என்ன இருக்க வேண்டும்? ஆச்சரியம் என்ற ஒரே திறன். இப்பொழுது சோஃபிக்கு நம் கதைக்குள்ளே மறுபடியும் வருவோம். இப்பொழுது சோஃபிக்கு மீண்டும் ஒரு கடிதம் வருகிறது. அவள் அந்த கடிதத்தை எடுத்தபடியே காட்டின் பின்பக்கம் திரும்பி பார்க்கிறாள். யாரோ இருப்பதாக உணர்கிறாள். ஒரு குச்சி முறியும் சத்தம் வேறு கேட்கிறது. ஆனால் அங்கே யாரும் தெரியவில்லை. மறுபடியும் வீட்டுக்குள்ளே ஓடுகிறாள். பின்னாடி ஷேர்கான் எனும் பூனைக்குட்டி தொடர்கிறது. ஷேர்கானுக்கு உணவு வைக்கிறாள். பிஸ்கட் டப்பாவில் கடிதங்களை பத்திரப்படுத்துகிறாள். தன்னுடைய புதிய கடிதத்தை எடுத்துக்கொண்டு மீண்டும் ரகசிய இடத்திற்கு போகிறாள். இரண்டாவது கடிதம் இத்தொடங்குகிறது. ஒரு விசித்திர உயிரினம். நல்ல தத்துவவாதிகளாக இருப்பதற்கு தேவையான விஷயம் என்ன? ஆச்சரியப்படுவதற்கான இயல் திறனே. இதை சொன்னது யார்? போன வாரம் நாம் இதை பற்றி பேசியிருக்கிறோம். 2000 ஆண்டுகளுக்கு முன்பு வாழ்ந்த ஒரு கிரேக்க தத்துவ ஞானி
ஆச்சரியத்தை தான் தத்துவத்தின் மூலாதாரம் என்றார். குழந்தைகளுக்கு இந்த திறன் மிக இயல்பாக உண்டு. ஒரு நாயை பார்க்கும் பொழுது வவ் வவ் என்று குதித்து குதித்து கை வீசும் குழந்தையை உங்களுக்கு நினைவிருக்கிறதா? 100 முறை பார்த்தாலும் அதே ஆச்சரியம். ஆனால் நாம் வளர வளர என்ன சொல்கிறோம்? சரி சரி, நாயை பார்த்திருக்கிறாய், ஆடாம உட்கார். அது மட்டுமா, ஒரு யானையை பார்த்தாலும், ஒரு நீர் யானையை பார்த்தாலும் அது ஒரு பழக்கமான பொருளாகி விடுகிறது. ஆச்சரியப்படுவதற்கு எதுவுமே இல்லாது. கடிதம் நமக்கு ஒரு அழகான கற்பனையை முன்வைக்கிறது. நீங்கள் காட்டில் நடந்து போய் கொண்டே இருக்கும் பொழுது ஒரு விண்வெளி கப்பல் வருகிறது. ஒரு செவ்வாய் கிரகவாசி வெளியே வருகிறார். நீங்கள் என்ன செய்வீர்கள், என்ன நினைப்பீர்கள்? சரி போகட்டும், நீங்களே ஒரு செவ்வாய் கிரகவாசியாக இருந்தால் இந்த பூமியில் திடீரென்று வந்து சேர்ந்து ஒரு அசாதாரண உயிரி, அதுதான் நீங்கள். உன்னை நீ ஒரு நாள் புதிய வெளிச்சத்தில் பார்க்கலாம். நான் யார், இந்த பிரபஞ்சம் என்ன என்று ஆழமாக கேட்கலாம். இது முதல் கற்பனைவாதம். பிறகு இரண்டாவது கற்பனைவாதம். கடிதம் ஒரு நகைச்சுவையான கதையையும் சொல்லிக் கொடுக்கிறது. காலை உணவு, மேஜையில் குடும்பம் உட்கார்ந்திருக்கிறது. அம்மா எழுந்து பாத்திரம் கழுவப் போகிறார். அப்பா திடீரென்று பறந்து மிதக்கிறார். 2 வயது தாமஸ் சுட்டி காட்டுகிறான். அப்பா பறந்து கொண்டிருக்கிறார். அம்மா திரும்பி பார்க்கிறார். கையில் இருந்த ஜாம் பாட்டில் தரையில் விழுகிறது. அலறுகிறார். இந்த கதையை உன்னிப்பாக கவனியுங்கள் தோழர்களே. இந்த கதையில் என்ன வித்தியாசம்? தாமஸ் ஒரு சிறிய குழந்தை. அதற்கு இன்னும் மனிதர்களால் பறக்க முடியாது என்ற உண்மை தெரியாது. ஆனால் அம்மாவிற்கு தெரியும். அம்மாவிற்கு அதுதான் பழக்கம். பறக்கும் தந்தையை பார்த்து தாமஸ் கெக்களித்து கை தட்டுகிறான். பறக்கும் கணவனை பார்த்து அவனது மனைவி மயக்கம் போட்டு கீழே விழுகிறாள். இந்த உலகமே ஒரு விண்வெளியின் பரந்த விண்வெளியில் மிதந்து கொண்டுதான் இருக்கிறது. இது உண்மை. ஒரு பந்தாய் இந்த விண்வெளியில் மிதந்து கொண்டே இருக்கிறது. அது தெரிந்தும் நாம் ஆச்சரியப்படுவதில்லை. பழக்கப்பட்டு விட்டோம். சூரியன் தினமும் உதிக்கிறது, இது என்ன பழக்கம்? ஆனால் உண்மையில் இந்த பூமி நடுவெளியில் சுற்றி கொண்டிருக்கிறது. அந்த சூரியன் கோடிக்கணக்கான கிலோமீட்டர் தொலைவில் இருக்கிறது. இந்த வெளிச்சம் நம்மிடம் 8 நிமிடங்களில் இங்கே வருகிறது. ஆனால் நாம் பழகிவிட்டோம். கடிதம் இப்படி முடிகிறது. சோஃபி, நீ இப்பொழுது ஒரு தேர்வு செய்ய வேண்டிய தருணம். சோஃபியோடு சேர்ந்து நாமும் தான் என்று நினைக்கிறேன். நீ இன்னும் உலக வாழ்வில் சலிப்புறாத ஒரு குழந்தையா, அல்லது எப்போதும் அப்படி ஆக மாட்டேன் என்று சூளுரைத்துக் கொள்ளும் ஒரு தத்துவ வியாதியா? சுரணையற்ற அலட்சிய போக்குடைய கும்பலில் சேர உன்னை நான் அனுமதிக்க மாட்டேன். தேடல் மனம் கொண்டவளாக நீ இருக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். நண்பர்களே, இந்த வரி நமக்கும் தானே. முயலுடைய மென்முடியின் ஆழத்தில் கதகதப்பாக இருப்பவர்கள் ஒரு பக்கம், முடியின் நுனிக்கு மேலேறி கத்துபவர்கள் ஒரு பக்கம். நாம் எந்த பக்கம் என்பதை நாமே தேர்வு செய்து கொள்ளலாம். இப்பொழுது சோஃபியின் கதை. சோஃபி கடிதத்தை படித்து முடிக்கிறாள். முழுக்க முழுக்க சோர்ந்து விட்டாள். ஆனால் ஒரு விதமான கிளர்ச்சியும். கடிதங்களை பிஸ்கெட் பால் டப்பாவில் பத்திரப்படுத்தியவாறே யோசிக்கிறாள். யார் இந்த கடிதத்தை கொண்டு வந்து போடுகிறார்கள்? காட்டில் குச்சி முறிந்த சத்தம் கேட்டது. யாராவது அங்கு ஒளிந்திருக்கிறார்களா? அடுத்த வாரம் சோஃபி அந்த மர்ம நபரை கண்டுபிடிக்க முயல்கிறாள். அவர் பெயர் ஆல்பர்டோ நாக்ஸ். ஆனால் அதைவிட இன்னொரு மர்மம் ஆழமாகிக் கொண்டே போகிறது. ஹில்டே மோலார் கிளாக் என்பவர் யார்? சோஃபிக்கும் ஹில்டேக்கும் என்ன தொடர்பு? அவர்களை ஒன்றோக இணைக்கும் இந்த நூல் எங்கே போகிறது என்பதை அடுத்த வெள்ளி தெரிந்து கொள்வோம். இன்றைய நிகழ்ச்சி இங்கே நிறைவுறுகிறது நண்பர்களே. முயலுடைய மென்முடிய நுனியில் நாம் இருக்கிறோமோ, அல்லது ஆழமான கதகதப்பில் உறங்குகிறோமா? யோசியுங்கள். மீண்டும் சந்திப்போம் அடுத்த வெள்ளிக்கிழமை. நான் லலிதா உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.

0: நேரம் சரியாக 7 மணி. தொடர்ந்து வருவது லண்டன் பிபிசி அனுசரணையில் இன்றைய உலக செய்திகள்.
1: இது பிபிசியின் உலக செய்தி அறிக்கை. முதலில் தலைப்புச் செய்திகள். யுக்ரைன் தலைநகரில் ரஷ்யா நடத்திய மிகப்பெரிய அளவிலான ட்ரோன் தாக்குதல்கள். பலர் கொல்லப்பட்ட நிலையில் ஜூலை 3 துக்கம் அனுசரிக்கும் நாளாக அறிவித்த கியவ் மேயர். வெனிசுவேலா நிலநடுக்கத்தினால் 2,300 மேற்பட்டோர் உயிரிழப்பு. இடிபாடுகளில் இன்னும் உயிர் தப்பியுள்ளவர்கள் குறித்து மங்கி வரும் நம்பிக்கை. காசாவில் போர் நிறுத்தம் ஏற்பட்டு 8 மாதங்கள் ஆன நிலையிலும் சீர்படுத்தப்படாத மருத்துவமனைகள். அவசர சிகிச்சைக்காக வெளிநாடு செல்லும் அனுமதிக்காக காத்திருக்கும் 1,000,000 நோயாளிகள். இங்கிலாந்தில் முதல் முறையாக கிடைக்கும் கருப்பை புற்றுநோய்க்கான புதிய மருந்து உடலுக்கு குறைவான பாதிப்பை ஏற்படுத்தி ஆயுட்காலத்தை நீட்டிக்க உதவுவதாகவும் கண்டுபிடிப்பு. வணக்கம். இன்றைய செய்தி அறிக்கைக்கு உங்களை வரவேற்பது ஆஷ்லி பிஜாய். யுக்ரைன் தலைநகரில் மிகப்பெரிய அளவிலான சக்தி வாய்ந்த ட்ரோன்களால் ரஷ்யா தாக்குதல்களை நடத்தியுள்ளது. இந்த தாக்குதலில் 20 பேர் கொல்லப்பட்டுள்ளதாக கியவ் நகர மேயர் விட்டாலி கிளிட்ஸ்கோ கூறியுள்ளார். மேலும் ஜூலை 3 துக்க தினமாகவும் அவர் அறிவித்துள்ளார். நகரின் வடகிழக்கு பகுதியில் உள்ள 9 மாடி குடியிருப்பு கட்டடம் இடிந்து விழுந்த நிலையில் மீட்புப் பணிகள் தொடர்ந்து வருகின்றன. இடிபாடுகளுக்கு அடியில் இன்னும் பலர் சிக்கியிருக்கலாம் என அஞ்சுவதாக யுக்ரேனிய அதிகாரிகள் தெரிவிக்கின்றனர். வான்வழி தாக்குதல் குறித்து விடுக்கப்பட்ட எச்சரிக்கை ஒலிகளை தொடர்ந்து பாதுகாப்புக்காக மெட்ரோ நிலையங்களின் அடித்தளங்களில் குடியிருப்பு வாசிகள் தஞ்சமடைய வேண்டியிருந்தது. பலரும் வீடு திரும்ப காத்திருக்கும் நிலையில் ஒரு சிலர் குழந்தைகள், செல்லப்பிராணிகள், கூடாரங்கள், முகாம் படுக்கைகள் மற்றும் போர்வைகளை எடுத்துக்கொண்டு தயாராக இருக்கின்றனர். ரஷ்யா ஒரு பெரிய அளவிலான தாக்குதலை நடத்த இருப்பதாக உளவுத்துறை அறிக்கைகளை மேற்கோள் காட்டி யுக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கி நேற்று தனது அயர்லாந்து பயணத்தை சற்று நேரத்திலேயே முடித்துக் கொண்டார். அதிபர் ஜெலன்ஸ்கி தனது டெலிகிராம் பதிவில் ரஷ்ய அதிபர் போரை முடிவுக்கு கொண்டு வருவதற்கு மறுப்பதாகவும், அதே நேரம் யுக்ரைனிய அதிகாரிகள் அவருக்கு நெருக்கமானவர்களை அணுகி பேச்சுவார்த்தை நடத்த முயற்சிப்பதாகவும் கூறினார். இந்நிலையில் தாக்குதல் நடத்தப்பட்ட இடங்களில் யுக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கி நேரில் சென்று பார்வையிட்டார். தங்களது பொது உள்கட்டமைப்புகளை இலக்கு வைத்து யுக்ரைன் நடத்திய தாக்குதல்களுக்கு பழிவாங்கும் நடவடிக்கையாகவே இந்த தாக்குதல்கள் நடத்தப்பட்டதாக ரஷ்யா கூறுகிறது. இந்நிலையில் யுக்ரைனின் தாக்குதல்களால் எரிபொருள் பற்றாக்குறை ஏற்பட்டுள்ளதாக கடந்த வாரம் அதிபர் பூட்டின் அரிதாக ஒப்புக்கொண்டிருந்தார். இதுகுறித்து பிபிசி செய்தியாளர் சாரா ரெயின்ஸ்போர்ட் தெரிவிப்பதை பார்க்கலாம்.
2: நேற்று இரவு பல இடங்களில் தீப்பிடித்திருப்பதை எங்கள் குழுவினர் பார்த்தனர். இரவு முழுவதும் குறைந்தது 10 முறை கடும் தாக்குதல்கள் நடத்தப்பட்டதற்கான சத்தங்களை கேட்டதாக விவரித்துள்ளனர். இங்கே இருந்த கட்டடங்கள் அதிர்ந்தன. ஏவுகணைகளை இடைமறித்து அழிப்பதற்கு தேவையான ஆயுதங்கள் போதிய அளவில் இல்லாததால் தற்போது சிக்கலை எதிர்கொள்வதாக யுக்ரைன் பலமுறை சுட்டிக்காட்டியுள்ளது. எனவே யுக்ரைனின் வான் பாதுகாப்பு அமைப்புகளை வலிமைப்படுத்த கூடுதல் உதவி தேவை என்ற கோரிக்கைகள் மீண்டும் எழுந்திருக்கின்றன. இது ஒருபுறம் இருந்தாலும் யுக்ரைன் நீண்ட தூர ட்ரோன்களை பயன்படுத்தி ரஷ்யாவிற்குள்ளே இருக்கும் இலக்குகள் மீதும், 12 ஆண்டுகளுக்கு முன்பு ரஷ்யாவால் கைப்பற்றப்பட்ட கிரைமியாவில் உள்ள இடங்கள் மீதும் தாக்குதல்களை நடத்தி வருகிறது. அமைதி பேச்சுவார்த்தைக்கு வருமாறு விளாடிமிர் புட்டினுக்கு அழுத்தம் கொடுக்கும் வகையில் யுக்ரைன் இந்த தாக்குதல்களை நடத்தியது.
1: வெனிசுவேலாவில் ஏற்பட்ட பேரழிவு நிலநடுக்கத்தில் கட்டட இடிபாடுகளுக்கிடையே 8 நாட்கள் சிக்கியிருந்த ஒருவர் உயிருடன் மீட்கப்பட்டுள்ளார். 140 டன்கள் இடிபாடுகளுக்கிடையே கண்டறியப்பட்ட ஹெர்னான்கில் 100 மணி நேரத்திற்கு பிறகு அவசர கால பணியாளர்களால் மீட்கப்பட்டார். இதுவரை 2,300 பேர் உயிரிழந்திருப்பதாக உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. சுமார் 40,000 பேரின் நிலை குறித்து எதுவும் தெரியவில்லை. இந்நிலையில் உயிர் பிழைத்திருப்பவர்களை கண்டறிவதற்கான நம்பிக்கை குறைந்து கொண்டே வருகிறது. மிக மோசமாக பாதிக்கப்பட்ட பகுதிகளில் ஒன்றான லாகோவைராவில் இருந்து பிபிசி செய்தியாளர் யோகிதா லிமாயே வழங்கும் செய்தித் தொகுப்பை பார்க்கலாம்.
3: உலகில் பெரும்பாலான நாடுகள் இத்தகைய கொடூரமான பேரழிவுக்கு பிறகு எதிர்வினையாற்ற தடுமாறியிருக்கும்.
2: குறிப்பாக பல ஆண்டு காலமாக நிலவிய அரசியல் ரீதியிலான ஊழல் மற்றும் பொருளாதார வீழ்ச்சியினால் கடுமையாக பாதிக்கப்பட்டிருந்த வெனிசுவேலா இதற்கு தயாராக இல்லை. ஆனால் அந்நாட்டு மக்கள் பலர் முன்வந்து உதவுகிறார்கள். மோசமாக பாதிக்கப்பட்ட பகுதிகளில் உதவிகளை வழங்க டிரக்குகளில் தன்னார்வலர்கள் பலரும் சென்று கொண்டிருக்கிறார்கள். இவர்கள் பல கிலோமீட்டர் தொலைவிலிருந்து வந்த கட்டுமான தொழிலாளர்கள். வெனிசுவேலா மோசமான சூழ்நிலையை எதிர்கொண்டுள்ளது. காணாமல் போனவர்களை கண்டறியவும் இடிபாடுகளுக்குள் சிக்கியிருப்பவர்களை உயிருடன் மீட்க முயற்சிப்பவர்களுக்கு முடிந்த உதவிகளை செய்வதற்கும் வந்துள்ளோம் என்று ஜான் பியர் ரிங்ஹெல் கூறுகிறார். உயிருடன் இதில் சிக்கியுள்ளவர்களை மீட்க முடியும் என்ற நம்பிக்கை இன்னும் இருக்கிறதா? ஆம், ஒவ்வொரு வினாடியும் மிகவும் முக்கியமானது என்று இவர் கூறுகிறார். இது போன்ற தருணங்கள் தான் நம்பிக்கையை தருகின்றன. கிளீபர் முரான் என்ற 3 வயது சிறுவன் 6 நாட்களுக்கு பிறகு ஜோர்டானிய மீட்புக் குழுவினரால் இடிபாடுகளுக்கு அடியிலிருந்து மீட்கப்பட்டார். மருத்துவமனையில் உள்ள அவரது உடல்நிலை தற்போது சீராகி வரும் நிலையில் அவரது உறவினர் ஆண்ட்ரினா அருகிலேயே இருக்கிறார். அவருக்கு ஒரு எலும்பு முறிவு கூட இல்லை. கை கால்களில் சில கீறல்கள் மட்டுமே உள்ளன. எனக்கு செல்லமாக முத்தம் கொடுக்கிறார். என்னிடம் பேசுகிறார். எங்கே வலிக்கிறது என்பதையும் சொல்கிறார். சிறுவனின் தாயார் ஆனா லூஸ் உயிருடன் மீட்கப்படுவார் என்ற நம்பிக்கையுடன் இருப்பதாக கூறுகிறார். ஆனால் ஆயிரக்கணக்கானோருக்கு மோசமான அச்சங்கள் உண்மையாகிவிட்டன. இவர் 44 வயதான தஹீனா லூனா என்ற பெண்ணின் தாயார். இதயம் நொறுங்கி போய்விட்டது. இடிந்து விழுந்த இடத்திலிருந்து நான் 1 வினாடி கூட நகரவில்லை என்கிறார் டிபிசே. 6 நாட்களுக்கு பிறகு தஹீனாவின் உடல் மீட்கப்பட்டதாக அவரது தந்தை கிளெமென்ட் பிபிசியிடம் கூறினார்.
3: அவர்கள் இடிபாடுகளை அகற்றி உடலை வெளியே கொண்டு வந்தபோது அது ஒரு திகில் படம் போல இருந்தது. அந்த உடல் எங்கள் குடும்பத்தைச் சேர்ந்ததா இல்லையா என்று பார்க்க வேண்டியிருந்தது. அதே சமயம் அவர்களை கண்டறிவது நல்லதா இல்லையா என்ன நினைப்பதென்றே தெரியவில்லை.
2: அலைச்சறுக்கு வீராங்கனையும் சமூக செயல்பாடுகளில் தீவிரமாக பங்கேற்பவருமான தஹீனாவுக்கு 14 வயதான சலென் என்ற மகளும் 21 வயதான ஜோனத்தன் என்ற மகனும் உள்ளனர். வடக்கு வெனிசுவேலாவில் ஆயிரக்கணக்கானோர் வீடற்றவர்களாகி உள்ளனர். அதைவிட பலர் அடிப்படை

0: நோய்களால் பாதிக்கப்பட்ட ஆயிரக்கணக்கான காசா மக்கள் வெளிநாடுகளில் மருத்துவ சிகிச்சைக்கு செல்ல இன்னும் காத்திருக்க வேண்டிய சூழல் நிலவுகிறது. அவ்வாறு காத்திருந்த 300 பேர் உயிரிழந்துள்ளதாகவும் மேலும் 15,000 பேர் அனுமதிகளுக்காக காத்திருப்பதாகவும் காசாவின் ஹமாஸ் நடத்தும் சுகாதார அமைச்சகம் தெரிவித்துள்ளது. இதுகுறித்து காசாவில் உள்ள பிபிசி குழுவுடன் இணைந்து பணியாற்றிய பிபிசியின் மத்திய கிழக்கு செய்தியாளர் லூசி வில்லியம்சன் வழங்கும் தொகுப்பை பார்க்கலாம்.
1: காசாவின் மருத்துவர்களுக்கு இந்த ஒரு காகித துண்டுதான் கடைசி சிகிச்சை நம்பிக்கை. இது நோயாளி மருத்துவ சிகிச்சைக்காக இங்கிருந்து வெளியேற்றப்படுவதற்கான ஒரு பரிந்துரை கடிதமாகும். காசாவில் சிகிச்சை பெற முடியாத அளவுக்கு நோய்வாய்ப்பட்ட ஆயிரக்கணக்கானோர் வெளிநாடுகளில் சிகிச்சை பெறும் வாய்ப்பு கிடைக்க மாதக்கணக்கில் காத்திருக்க வேண்டியுள்ளது. புற்றுநோய் சிகிச்சைக்காக, அவரது மகனின் கருவிழி மாற்று அறுவை சிகிச்சைக்காக. 14 வயதான முவாத் அவர்களுள் ஒருவர். தங்கள் வீட்டின் மீது நடத்தப்பட்ட வான்வழி தாக்குதலில் துண்டிக்கப்பட்ட அவரது காலுக்கும் முதுகு தண்டு புற்றுநோய்க்கும் அவருக்கு சிகிச்சை தேவைப்படுகிறது. போருக்கு பிறகும் தன் மகனின் உயிரை காக்க அவரது தாய் தொடர்ந்து போராடி வருகிறார்.
2: இப்போது வரை நாங்கள் தொடர்ந்து காத்திருக்கிறோம். என் மகனின் உடல்நிலையை புரிந்து கொள்ளும் மருத்துவர்கள் அல்லது அதற்கான மருந்துகள் இல்லை. அவனை கருணையோடு பார்க்க ஒட்டுமொத்த உலக நாடுகளிடம் வேண்டுகிறேன். அவனது குழந்தை பருவமே அழிந்துவிட்டது.
1: போர் நிறுத்தம் ஏற்பட்டு 8 மாதங்களாகியும் காசாவின் சுகாதார கட்டமைப்பு இன்னும் சீர்குலைந்தே உள்ளது. மோசமடைந்த மருத்துவமனைகள் இன்னும் பழுது பார்க்கப்படவில்லை. மருத்துவ சிகிச்சைக்கு வெளிநாடு அனுப்பப்பட வேண்டியவர்களின் நீண்ட பட்டியல் ஒரு நெருக்கடியின் அறிகுறி என்றும், சில மருத்துவ விநியோகங்களை இஸ்ரேல் இன்னும் கட்டுப்படுத்தி வருகிறது என்றும் உதவி அமைப்புகள் தெரிவிக்கின்றன.
3: தொடர்ச்சியாக சிறுநீரக டயாலிசிஸ் சிகிச்சை தேவைப்படும் நோயாளிகளுக்கு தற்போது மருத்துவமனைகள் அந்த சிகிச்சையை மட்டுப்படுத்தி வழங்கும் நிலை ஏற்பட்டுள்ளது. சில நாட்களுக்கு ஒருமுறை சிகிச்சை பெற வேண்டியவருக்கு இப்போது வாரத்திற்கு ஒருமுறை மட்டுமே இந்த சிகிச்சை கிடைக்கிறது. காரணம், மருத்துவமனைகளில் அதற்கான போதிய வசதிகள் இல்லை. புற்றுநோயாளிகளுக்கும் இதே நிலைதான்.
1: மருத்துவ பொருட்கள் பற்றாக்குறைகள் குறித்து இஸ்ரேலிடம் கேட்கப்பட்ட போது, போர் நிறுத்தம் அமலுக்கு வந்ததில் இருந்து சக்கர நாற்காலிகள், புற்றுநோய் மருந்துகள், எக்ஸ்ரே மற்றும் டயாலிசிஸ் இயந்திரங்கள் உள்ளிட்ட 17,000 டன் மருத்துவ உதவிகள் காசாவுக்குள் சென்றுள்ளதாகவும், சர்வதேச உதவி அமைப்புகள் சமர்ப்பித்த அனைத்து மருந்து கோரிக்கைகளுக்கும் ஒப்புதல் அளித்துள்ளதாகவும் அது தெரிவித்தது. அமீனா அபு அல் காசை சிகிச்சைக்கு வெளிநாடு அனுப்ப மருத்துவர்கள் பரிந்துரைத்த போது அது ஒரு புதிய வாழ்க்கையின் தொடக்கமாக உணர்ந்ததாக அவரது மகன் சபா கூறினார்.
4: எந்த நேரத்திலும் கடவுள் அவரை அழைத்துக் கொள்ளக்கூடும் என்பது எங்களுக்கு தெரியும். அதே வேளையில் எந்த நேரத்திலும் அதிசயம் நிகழலாம் என்பதும், எங்கள் பைகளை எடுத்துக்கொண்டு எல்லையை கடந்து செல்லும் பயணத்திற்கு தயாராகுங்கள் என்கிற அழைப்பு வரக்கூடும் என்பதும் எங்களுக்கு தெரியும்.
1: ஒவ்வொரு நாளும் அந்த குடும்பம் அவருக்கான சிகிச்சையிட நியமனம் மற்றும் பல கட்ட பாதுகாப்பு சோதனைகள் அனைத்தும் முடிந்துவிட்டது என்று செய்தி கிடைக்க காத்திருந்தது.
4: நீண்டகாலம் காத்திருந்தோம், ஆனால் எந்த பதிலும் இல்லை. என் அம்மா சில வாரங்களுக்கு முன்பு இறந்தார். அவர் இறந்து 2 வாரங்களுக்கு பிறகு அவருடைய ஆவணங்கள் தயாராக இருப்பதாக தெரிவிக்கும் மருத்துவமனையின் தொலைபேசி அழைப்பு எனக்கு வந்தது.
1: காசாவில் இருந்து வெளிநாட்டில் மருத்துவ சிகிச்சை பெற காத்திருந்தவர்களில் 300 பேர் உயிரிழந்துள்ளதாக ஹமாஸ் நடத்தும் சுகாதார அமைச்சகம் தெரிவித்துள்ளது. குறைந்தபட்சம் அவர் அமைதியடைந்துவிட்டார் என்று மக்கள் கூறுகிறார்கள் என்றும், காசாவில் உள்ள ஒரு நோயாளி உலகின் பிற பகுதிகளில் உள்ள நோயாளிகளிடமிருந்து முற்றிலும் மாறுபட்டவர் என்பதை இது உணர்த்துகிறது என்றும் சபா எங்களிடம் தெரிவித்தார்.
0: மருத்துவ சிகிச்சைகளுக்காக காசாவிலிருந்து வெளியேற காத்திருப்பவர்கள் குறித்த ஒரு செய்தி தொகுப்பை பார்த்தோம். இனி மேலும் சில முக்கிய செய்திகளை பார்க்கலாம். வணிக போட்டியாற்றலுக்கு எதிரான நடைமுறைகளுக்காக கூகுள் நிறுவனத்தின் உரிமையாளருக்கு விதிக்கப்பட்ட 4.7 பில்லியன் டாலர்கள் அபராதத்தை ஐரோப்பிய ஒன்றியத்தின் உச்சநீதிமன்றம் உறுதிப்படுத்தியுள்ளது. 2018 ஆண்டில் ஐரோப்பிய ஆணையத்தால் விதிக்கப்பட்ட இந்த அபராதத்தை ரத்து செய்யக்கோரி கூகுளின் தாய் நிறுவனமான ஆல்பபெட் தாக்கல் செய்த மேல்முறையீட்டு மனுவை ஐரோப்பிய நீதிமன்றம் தள்ளுபடி செய்தது. அடுத்த சில ஆண்டுகளில் பல்வேறு நிறுவனங்கள் விண்ணில் செலுத்த திட்டமிட்டுள்ள 17,00,000 செயற்கைக்கோள்கள் ஒளியியல் வானியலுக்கு பேரழிவை ஏற்படுத்தும் விளைவுகளை கொண்டிருக்கக்கூடும் என்று ஆராய்ச்சியாளர்கள் எச்சரித்துள்ளனர். ஐரோப்பிய தென்னக ஆய்வகத்தின் இந்த ஆய்வு சுற்றுப்பாதையில் இவ்வளவு அதிகமான பெரிய மற்றும் மிக அதிக பிரகாசம் கொண்ட பொருட்கள் இருப்பதால் பூமியிலிருந்து தொலைநோக்கிகள் மூலம் பிரபஞ்சத்தை ஆராயும் திறனை நாம் இழக்க நேரிடலாம் என்று கூறுகிறது. இங்கிலாந்தில் முதல் முறையாக கருப்பை புற்றுநோய்க்கான ஒரு புதிய மற்றும் சிறப்பான மருந்து நோயாளிகளுக்கு கிடைக்கிறது. இது உடலுக்கு குறைவான பாதிப்பையை ஏற்படுத்தி நோயாளி

0: ஏழைகளின் ஆயுட்காலத்தை நீட்டிக்க உதவுவதாக கூறப்படுகிறது. இந்த மருந்தானது 2024 முதல் அமெரிக்கா மற்றும் ஐரோப்பாவில் பயன்பாட்டில் இருந்து வருகிறது. இதுகுறித்து பிபிசி செய்தியாளர் ஜேம்ஸ் கேலகர் வழங்கும் தொகுப்பை பார்க்கலாம்.
1: பேட்ரிசியா ஹில்லுக்கு 3 ஆண்டுகளுக்கு முன்பு கருப்பை புற்றுநோய் இருப்பது கண்டறியப்பட்டது. இதனால் அவர் பல கட்டங்களாக கீமோதெரபி சிகிச்சை எடுத்துக் கொண்டார். இந்த ஆண்டின் தொடக்கத்தில் அவர் இந்த புதிய மருந்தை எடுத்துக்கொள்ள தொடங்கிய நிலையில் அவர் பெரிய அளவில் மாற்றத்தை உணர்வதாக கூறுகிறார்.
2: இது ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தியுள்ளது. இதன் மூலம் என்னால் திரையரங்கு, உணவகங்கள் போன்ற இடங்களுக்கு சென்று எனது குடும்பத்தினர், நண்பர்கள் என அனைவருடனும் இயல்பாக நேரம் செலவிட முடிகிறது.
1: அப்படியானால் எளிமையான இந்த சிகிச்சை எவ்வாறு வேலை செய்கிறது? இங்கே சிவப்பு நிறத்தில் இருப்பது ஒரு ஆன்டிபாடியுடன் இணைக்கப்பட்ட வீரியமிக்க கீமோதெரபி மருந்தாகும். இவை நோயாளிக்கு செலுத்தப்படும் போது அந்த மருந்து புற்றுநோய் செல்களை தேடி கண்டறிந்து அவற்றின் மேற்பரப்பில் ஒட்டிக்கொண்டு உள்ளே உறிஞ்சப்படுகிறது. இதன் மூலம் அம்மருந்து நேரடியாக புற்றுநோய் செல்களை சென்றடைகிறது. புற்றுநோய் செல்லுக்குள் சென்றதும் அந்த ஆன்டிபாடி மருந்து கரைந்து வீரியமிக்க கீமோதெரபி மருந்தை வெளியேற்றுகிறது. இது புற்றுநோயை அழிப்பதோடு உடலின் மற்ற பகுதிகளுக்கு ஏற்படும் பக்க விளைவுகளையும் குறைக்கிறது. வழக்கமான கீமோதெரபி சிகிச்சையை விட இந்த மருந்து நோயாளிகளின் ஆயுட்காலத்தை சுமார் 4 மாதங்கள் வரை நீட்டிக்கிறது.
0: இந்த மருந்து பயன்பாட்டிற்கு கிடைப்பது குறித்து அனைவரும் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். இது நீண்டகால காத்திருப்புக்கு பின் கிடைத்துள்ளது. நோயால் அதிகம் பாதிக்கப்பட்ட நோயாளிகளுக்கு தற்போதுள்ள கீமோதெரபியை விட சிறந்த மருந்துகளை கண்டறிய கடந்த 20 ஆண்டுகளாக நாங்கள் தீவிர ஆராய்ச்சிகளை மேற்கொண்டு வருகிறோம். இறுதியாக இந்த நோயாளிகளின் வாழ்நாளை நீட்டிக்கக்கூடிய ஒரு மருந்து இப்போது கிடைத்துள்ளது. மேலும் இந்த சிகிச்சையை நோயாளிகளின் உடல் நன்கு ஏற்றுக்கொள்கிறது. வழக்கமான கீமோதெரபியை விட இந்த சிகிச்சை முறை எளிதாக இருப்பதாக கருதுகிறார்கள்.
1: இங்கிலாந்தில் மட்டும் ஆண்டுக்கு 400 பெண்கள் வரை இந்த புதிய சிகிச்சையால் பயனடையக்கூடும் என்று நம்பப்படுகிறது.
0: இத்துடன் இன்றைய நிகழ்ச்சி நிறைவடைகிறது. பிபிசி உலக செய்தி அறையிலிருந்து மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் சர்வதேச செய்திகளுடன் உங்களை வந்து சந்திக்கும் வரை வணக்கம் நேயர்களே.
3: If you're looking for a low-cost way to promote your business, why not consider using 88.9 Win FM? We could be the station for you, as we are part of one of Australia's fastest-growing areas. We have a unique range of programming, from ethnic radio broadcasts, to specialised music shows, to community talkback and live sports coverage. For further details on promoting your business on 88.9 Win FM, contact sponsor coordinator Trudy Burke at winfm.org.au or call 0433 996 222. 88.9 Win FM, the sound of the West.

வானிசையில் வெள்ளி மாலை நிகழ்ச்சியில் இன்று ஒரு சிந்தனை. நான் உங்கள் ஐயப்பன் பேசுகிறேன். அன்பு வணக்கம். பேசுவது ஐயப்பன். இன்று ஒரு சிந்தனை. இன்று ஒரு சிந்தனையில உள்ளம் வசமானால் உலகம் வசமா என்பதை பத்தி தான் பேச போறோம். ஒருவருடைய காரியம் சக்சஸ் ஆகணும்னா அந்த காரியத்தில் நம்ம கண்ணா இருக்கிறது மட்டும் இல்ல, மனக்கட்டுப்பாடோட உறுதியோட இருந்து அது சாதிக்கணுங்கிற முயற்சி எடுத்தா, சலனம் இல்லாமல் சபலம் இல்லாமல் இருந்தால் அந்த காரியத்தை நம்ம சக்சஸ் ஆக்க முடியும். இத சொல்றப்ப எனக்கு ஒரு கதை ஞாபகம் வருது. ஒருத்தர் நம்ம சாமியாரா போகலாம் அப்படின்னு பண்ணாரா, யாரும் இல்லாத காட்டில் போய் தியானம் பண்ணணும்னு சொல்லிட்டு தனியாக போய் ஒரு மரத்தடி, அங்கே ஒரு பாதை போயிட்டு இருக்க அந்த காட்டில், அந்த மரத்தடி ஓரமாக போய் நிழலில் உட்காந்துட்டாராம். உட்காந்துட்டு கண்ணை மூடிட்டு தியானம் பண்ணுறாரு. தியானம் பண்ணுறப்ப கொஞ்ச நேரத்துக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு பொண்ணு அந்த பக்கமாக போயிட்டுருக்கா. போயிட்டுருக்கிறப்ப அவள் தலையில் மல்லிகை பூ வச்சிருக்கா, காலில் கொலுசு போட்டிருக்கா, அழகான பொண்ணு போயிட்டுருக்கா. என்னடா இது, காலு கொலுசு கேட்குதுன்னு சொல்லி கண்ணை முடிச்சு பார்த்தாரு. ஓ, இந்த காட்டிலையும் ஒரு பொண்ணு போயிட்டுருக்காதே அப்படின்னு நினச்சிட்டாரான். அப்புறம் என்ன பண்ணாராம், அடுத்த நாள் அவர் ஒரு துணி எடுத்து கண்ணை கட்டிக்கிட்டு தியானத்தில் உட்காந்தாராம். தியானத்தில் உட்கார்றப்ப அந்த பொண்ணு மறுபடியும் அதே போல் போயிட்டுருக்கிறப்ப கால் கொலுசு சவுண்டு கேட்டுச்சான். ஓ, நமக்கு காதில் வந்து அந்த கால் கொலுசு சத்தம் கேட்குதுன்னு சொல்லி அடுத்த நாள் மற்றொரு துணியை எடுத்து அந்த நேரம் காதையும் கட்டிக்கிட்டாராம். அடுத்த நாளும் உட்காடுறப்ப என்ன ஆகுதுன்னா, அந்த பொண்ணு அந்த மல்லிகைப்பூ வாசனை இவர் மூக்கை தொலைக்குது. ஓ, இதுக்கு ஒரு ஐடியா பண்ணணும்னு சொல்லிட்டு துணியை எடுத்து மூக்கையும் அடுத்த நாள் கட்டிட்டாரு. இப்போ கண்ணை கட்டினாரு, காதை கட்டினாரு, கண்ணையும் மூனையும் கட்டிட்டு உக்காந்துட்டாரு. கட்டின பிறகு தியானத்தில் நல்லா கொஞ்சம் நேரம் உட்காந்து அமைதியாக பண்ணிகிட்டு இருக்காரு. ஆகா, நமக்கு வரவில்லைன்னு நினச்சிக்கிட்டு பண்ணுறாரு. பண்ணிகிட்டு இருக்கிறப்ப லேசாக மனசுக்குலேருந்து ஒரு சபலம் எட்டி பார்த்துச்சான். இவ்வளோ நேரம் தியானம் பண்ணிகிட்ருக்கோம், இந்நேரம் அந்த பொண்ணு போயிருப்பாளா போயிருக்க மாட்டாளான்னு நினைக்க ஆரம்பிச்சிருச்சான். அப்போ தான் இவரும் நினச்சாராம், கண்ணை கட்டணும், காதணும், மூக்கை கட்டணும், ஆனால் மனசை கட்டுப்படுத்த முடியல, அதுக்கு எந்த கட்டு போட்டு கட்டுறது அப்படின்னு நினச்சாராம். அதனால் நம்ம தியானத்துக்கு நம்ம மனசு கட்டுப்பட மாட்டாங்குது, அந்த மனசு வந்து சபலமாக இருக்குது, நமக்கு தியானம் சரிபட்டு வராதுன்னு வீட்டுக்கே போயிட்டாராம். இதை ஏன் சொல்கிறாங்கன்னா, உள்ளம் வசமானால் உலகம் வசமாகும் என்றால், நீங்கள் சொல்கிறத உங்கள் மனசுக்குப்பட்டு அதை கேட்க மாட்டாங்குது. அப்போ நீங்க சொல்றது மற்றவங்க எப்படி கேட்பாங்க? அதுதான் இன்று ஒரு சிந்தனை.

89.9 பண்பலை வரிசையுடனாகவும் மெல்பர்ன் வானிலையுடனாகவும் இணையதளத்தில் www.winfm.org.au என்ற இணையதளத்தினுடனாகவும் வானிசையின் வெள்ளி மாலை நிகழ்ச்சியோடு இணைந்துள்ளீர்கள். ஹலோ, வணக்கம் வானிசை நேயர்களே. எல்லாரும் ரொம்ப நலமா சந்தோஷமா மெல்பர்ன் குள்ள ரொம்ப நல்லா என்ஜாய் பண்ணிட்டு இருப்பீங்கன்னு நம்புறேன். இந்த வீக் நம்ம லைட்டா என்ன டாபிக் பேசலாம்னு யோசிச்சுட்டு இருந்த போது ஏன் பேரண்டிங் பத்தி கொஞ்சம் பேசலாமேன்னு ஒரு யோசனை வந்துச்சு. அப்போ நான் டிசைட் பண்ண டாபிக் தான் மன உறுதியான, அதாவது ரெசிலியண்டான குழந்தைகளை உருவாக்குவோம் அப்படின்ட்டு. இப்போது நிறைய ஸ்போர்ட்ஸ் அதெல்லாம் இப்போ நடக்கிறனால, ஃபுட்பால் அதெல்லாம் நடக்கிறனால இங்கே ரெசிலியன்ஸ் அப்படின்றத நிறைய வார்த்தை கேள்விப்பட்டிருப்பீங்க. ஃபஸ்ட்டு ரெசிலியன்ஸ்னால் என்ன? வாழ்க்கையில் நிறைய சவால்கள், கடினமான சூழ்நிலைகள், தோல்வியிலிருந்து மீண்டு வரும் பலம், மனம் தளராமல் மீண்டும் பழைய நிலைக்கே திரும்பும் திறன், இதை தான் வந்து ரெசிலியன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது மன உறுதி அப்படின்ட்டு. முன்னாடிலாம் பார்த்திங்கன்னா ஓல்ட் பேரண்டிங் டைமில், அதாவது நம்மளை வளர்த்த டைமில் பார்த்திங்கன்னா ரொம்பலாம் நம்மளை கண்டினியூஸாக செக் பண்ணிகிட்டே இருக்க மாட்டாங்க. நீ என்ன பண்ணுற, என்ன சாப்பிட்ட, யாரோட பேசுகிறான், என்ன எழுதிக்கிட்டு இருக்கான், ஏன் கதவு மூடியிருக்கான் அப்படின்ட்டுலாம் நம்மளை ஓரளவுக்கு ஃப்ரீயாகவே விட்டாங்க. ஆனால் இப்போது நம்ம பேரண்ட்ஸாக என்ன பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா குழந்தைங்களை வந்து ரொம்ப மானிட்டர் பண்ணிகிட்டே இருக்கிறது. அவன் யாரோட பேசுகிறான், என்ன பண்ணிகிட்ருக்கான், ஒரு ஹாஃப் அன் அவர் அவன் ஃப்ரீயாக இருந்தாலும் போய் நம்ம நார்மலாக செக் பண்ணிகிட்டே இருக்கிறது. அதுக்கப்புறம் என்ன காம்படிஷன்ஸ் என்னத்தில் பார்ட்டிசிபேட் பண்ணாலும், சின்னதாக ஒரு ஈவெண்ட்டில் போனால் கூட அதிலையும் அவங்க வின் பண்ணணும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். ஸோ இந்த நியூ பேரண்டிங் ஸ்டைல்ஸ் வந்து அவங்களோட கான்ஃபிடென்ஸை பிரேக் பண்ணுதுன்னு நான் நம்புகிறேன். அது இல்லாமல் இப்போலாம் பார்த்திங்கன்னா கிட்ஸ்க்கு நம்ம ரொம்பவே கம்ஃபர்ட் ஜோன் கொடுக்குறோம். அதாவது ஸ்கூல் வந்து இப்போது ஒரு கிலோமீட்டருக்குள்ளே இருந்தாலுமே அவங்கள டெய்லி பிக்கப் அண்ட் ட்ராப் வந்து நம்ம காரில் தான் பண்ணுறது, ஸ்பூன் ஃபீடிங் பண்ணுறது, அதாவது கேட்குறதுக்கு முன்னாடியே வாங்கி தர்றது, ரொம்ப கொஞ்சம் செல்லம் அதிகமாக இருக்கிறது. அது உங்களை மட்டும் சொல்ல, நான் என்னையுமே சேர்த்து தான் சொல்கிறேன். சிட்டுவேஷன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அவங்க ஃபெயிலியருக்கான சிட்டுவேஷன்ஸ் இருக்கும்போது அவங்கள வந்து நம்ம அவங்கள ஃபெயிலே பண்ணாமல் பார்த்துக்கிறது, அதாவது தூக்க போகிற மாதிரி ஒரு சிச்சுவேஷன் வந்தால் குழந்தைங்கள வந்து நம்மளே அவங்கள ரொம்ப எக்ஸ்ட்ரா கவனிப்பாக பார்த்துக்கிறது. இப்போது ஒரு பைசைக்கிள் கற்றுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் குழந்தைங்க, அவங்க வந்து பார்த்திங்கன்னா நேராக வந்து யாருமே ஒரு வாட்டி ரெண்டு வாட்டியில் கற்றுக்கிறது இல்லை, கண்டிப்பாக கீழே விழாமல் மெயினாக கற்றுக்கவே முடியாது சைக்கிள்ஸில் பார்த்தீங்கன்னா. ஸோ அந்த மாதிரியான சின்ன சின்ன ஃபெயிலியர்ஸ் குழந்தைங்களுக்கு கண்டிப்பாக வேணும். அப்போ தான் அவங்களால வந்து கான்ஃபிடென்ட்டாகவும் நல்ல தைரியமாகவும் அடுத்த வாட்டி உங்களை கேட்காமையுமே அவங்க எடுத்து ஓட்ட முடியும். ஆஸ் அ பேரண்ட்டாக நம்ம வந்து எப்பயுமே கிட்ஸோடவே இருக்க முடியாது இல்லைங்களா. அவங்க அப்புறம் ஹை ஸ்கூலோ இல்லை காலேஜஸோ இல்லை பெருசாக வளர்ந்தாய் அடல்ட்டாக இருக்கும் போதோ சரி, அவங்களுக்கான தேவையான கான்ஃபிடென்ஸும் ரெசிலியண்ட்டாக இருக்கிறதுக்கு ரொம்ப முக்கியமாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். அடுத்து வந்து ஒரு அருமையான பாடல் வருது, கேட்டு மகிழுங்கள், தொடர்ந்து பேசலாம்.

இப்போ கிட்ஸுக்கு பார்த்தீங்கன்னா, நம்ம ரொம்ப மன உறுதியோட வளர்க்கணும் அப்படின்னு நீங்க ஆசைப்படும் போது நீங்க மெயினாக திங்க் பண்ண வேண்டிய டாபிக் பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு நம்ம ரொம்ப ஹெல்ப் பண்ணுறோமா? அதாவது ஹெல்ப் கண்டிப்பாக நம்ம பண்ணணும், பட் அவங்களால முடிஞ்ச விஷயத்துக்கும் நம்ம ஓவராக போய் ஹெல்ப் பண்ணுறோமான்றதை நம்ம யோசிக்கணும். இப்போது மெயினாக என்ன நடக்குது அப்படின்னு சொல்கிறாங்கன்னா, நம்ம பண்ணுறது எல்லாமே ஹெலிகாப்டர் பேரண்டிங் அப்படிங்கிறாங்க. அதாவது ஒரு குழந்தை அதோட வேலையை செஞ்சுட்டே இருந்தால் கூட நம்ம அது மேலே போய் அதை ஓவர் சீட் பண்ணி பார்க்குறது, அது கரெக்டாக பண்ணுதா, டிவி பார்த்துட்டு இருந்தாலும் சரி, இல்லை வேறு ஹோம் ஒர்க் பண்ணிட்டா இருந்தாலும் சரி, கண்டினியூஸாக மானிட்டர் பண்ணிட்டு இருக்கிறது தான் ஹெலிகாப்டர் பேரண்டிங். அதை முடிஞ்ச வரைக்கும் நம்ம அவாய்ட் பண்ணிக்கணும். அப்புறம் வீட்டில் வேலைகளை சின்ன சின்னதாக அவங்களால முடிஞ்ச வேலைகளை அவங்கள நம்பி அவங்களுக்குன்னு ஒரு சின்ன ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் கொடுக்கறது, அதாவது ஹவுஸ் ஹோல்ட் சோர்ஸ்ன்றாங்க, அவங்க சாப்பிட்ட பிளேட் எடுத்துகிட்டு போய் போடுறது, கை கழுவிக்கிறது அவங்களே, இல்லை அவங்களோட க்ளோத்ஸை ஃபோல்ட் பண்ணுறது, அந்த மாதிரியான சின்ன சின்ன வேலைகள். அப்புறம் ரொம்ப மானிட்டர் பண்ணிகிட்டே இருக்காமல் கான்ஸ்டண்ட்டாகவும் கரெக்ட் பண்ணிகிட்டே இருக்கிறதையும் நம்ம வந்து கொஞ்சம் ஸ்டாப் பண்ணிக்கணும். அப்புறம் டீச்சர்ஸோட ஃப்ரெண்ட்ஸோட ஒரு அளவுக்கு குழந்தைங்களை பற்றி அவங்க ஏதோ ஒரு கன்சர்னாக ரேஸ் பண்ணும்போது நம்ம என்ன பண்ணுவோம்னா, ஒரு படி போய் மேலே நம்ம குழந்தைங்களுக்காக நம்மளே போய் எக்ஸ்ட்ராவாக சப்போர்ட் பண்ணுறது, இந்த மாதிரியான பிஹேவியர்ஸ் வந்து கொஞ்சம் ஸ்டாப் பண்ணிக்கணும். அதுதான் நம்ம குழந்தைங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும்னு நினச்சிட்டு அவங்களுக்கு ரொம்ப ப்ராப்ளம் கொடுக்குது அப்படிங்கிறாங்க. சில பேர் பார்த்தீங்கன்னா ஸ்கூல் பேக்ஸு குழந்தைங்களை கேரி பண்ணவே விட மாட்டாங்க, மொத்தமாகவே பேரண்ட்ஸே கேரி பண்ணுறது. அது வந்து ஓரளவுக்கு ஓகே, பட் வந்து ஓவராலாக எப்பயுமே அவங்களுக்கான பேர்டனோ இல்லை அவங்களுக்கான வெயிட் அவங்களே யூஸ் பண்ணிக்கிறது தான் நல்லதுன்னு நான் நினைக்கிறேன். அப்புறம் சின்னதாக ஒரு ஸ்கூல் பாக்ஸோ இல்லை பென்சில் பாக்ஸோ இல்லை லஞ்ச் பாக்ஸே விட்டுட்டு போயிட்டால் கூட அவங்களுக்காக குழந்தைங்களுக்கு மறந்துடுவாங்க, இல்லை அவன் மறந்துட்டு போயிட்டானே அவனே அவன் கற்றுக்கிட்டோன்னு நினைக்காம நம்மளோட டைமையும் ஸ்பெண்ட் பண்ணி ஸ்கூல் கொண்டு போய் கொடுக்கறது, இந்த மாதிரி இதெல்லாம் வந்து நம்ம லவ் அண்ட் அஃபெக்ஷனில் தான் பண்ணுறோம். பட் ஆனால் கிட்ஸோட கான்ஃபிடென்ஸ் இதில் ரொம்ப பிரேக் ஆகிடும் அப்படிங்கிறாங்க. அதாவது அவங்களோட ஓனாக அவங்களோட டிசிஷன்ஸை எடுக்க முடியாது அவங்க ஒரு டீனேஜோ இல்லை அடல்ட் லைஃப்குள்ளே போகும்போது அப்படிங்கிறாங்க. ஈவன் மென்டல் ஹெல்த்து கூட சில கான்ஃப்ளிக்ஸ் வரும் அப்படிங்கிறாங்க. அப்புறம் எல்லா டிசிஷன்ஸுமே பார்த்தீங்கன்னா சின்ன சின்னதாக இந்த ட்ரெஸ் போடுறதுலேருந்து இன்றைக்கி நான் இதை போய் விளையாடட்டுமா இதை நான் போய் அவங்ககிட்ட கேட்கட்டுமான்றது வரைக்கும் உங்ககிட்ட வருவாங்க. அப்போ வந்து என்னடா அது நம்ம பையன் நம்மக்கிட்டேயே வந்து எல்லாத்துக்குமே கேட்குறானே அப்படின்னு நம்ம நினைப்போம். ஸோ ஆங்ஷியஸ் கிட்ஸ் எப்படி உருவாகிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இது மாதிரியான கான்ஸ்டன்ட் பேரண்டிங் கைடன்ஸில் இருக்கிற குழந்தைங்க தான் மோஸ்ட் ஆங்ஷியஸாக இருப்பாங்க அப்படிங்கிறாங்க. எல்லா ப்ராப்ளமுமே வந்து நம்ம குழந்தைங்களுக்காக நம்மளே சால்வ் பண்ணணும்னு நினைக்கிறதும் பெரிய தப்பு. அவங்களோட தாட்ஸ் அண்ட் சஜஷன்ஸ் எடுத்து நீங்கள் கொஞ்சம் கைடன்ஸ் கொடுத்தாலே போதும். அவங்களோட ஃப்ரெண்ட்ஸோட மெயினாக வர சண்டைங்களை வந்து இந்த பார்க்கில் குழந்தைங்க போட்டுக்கிற சண்டைங்க அது எல்லாத்துக்கும் வந்து பேரண்ட்ஸ் இன்வால்வ் ஆகி ஒரு சொல்யூஷன் கொடுக்கறது பதிலாக குழந்தைங்களே சரி சண்டை போட்டு பேசாமல் இருக்காங்களா, ஓகே அவன் வேணால் திருப்பி பேசட்டும், இல்லாட்டி என்ன பண்ணுறான்னு பார்க்கலான்றது தான் நீங்கள் விட்டு கொடுஞ்சும் பார்க்கணும். அப்புறம் கான்ஃப்ளிக்ட் ரிசால்விங் வந்து இந்த இடத்துல வந்து அவங்க அப்போ தான் ரொம்ப கற்றுப்பாங்கன்னு நான் பிலீவ் பண்ணுறேன். இதெல்லாம் தான் குழந்தைங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ரெசிலியண்ட்டாக வளர உதவி செய்யும். தொடர்ந்து ஒரு அருமையான பாடல் வருது, தொடர்ந்து கேட்டு மகிழுங்கள், தொடர்ந்து பேசலாம்.

நம்ம எல்லாரும் பார்த்தீங்கன்னா ஒரு விஷயத்தை ஸ்டார்ட் பண்ணும்போது ரொம்ப ஆசையோடு ஆரம்பிப்போம். ஆனால் அது சரியாக நடக்கலைன்னா உடனே நம்ம மனசு சொல்கிறது என்னது தெரியுமா? கரெக்ட், எனக்கு இது வருமா தெரியலையே அப்படின்னு யோசிக்க ஆரம்பிச்சிரும். தோல்வி எப்பயுமே ஒரு முடிவு இல்லை. அதை நம்ம குழந்தைங்களுக்கும் சின்ன வயசுலேருந்தே சொல்லி வளர்க்கணும். ஒரு சின்ன விஷயத்தில் கூட அது ஒரு ஃபீட்பேக் லூப் அப்படின்னா, அப்போ தான் அதில் ஓ நம்ம இப்படி பண்ணிட்டோம், இது மாதிரி செய்யக்கூடாது, அப்படி செஞ்சால் நம்மளால் அது பண்ண முடியாது அப்படின்றத குழந்தைங்க கற்றுக்கிற மாதிரியான சிச்சுவேஷன்ஸை நம்ம அமைச்சு கொடுக்கணும். ஃபெயிலியர் அவங்களையே அப்போ தான் அவங்க கற்றுக்க ட்ரை பண்ணுவாங்க, நெக்ஸ்ட்டு என்ன பண்ணலான்னு யோசிப்பாங்க. இது நம்ம நிறைய லைஃப் டைம் எக்ஸாம்பிள்ஸ் தெரியும் உங்களுக்கே. நிறைய பேரை பற்றி நீங்கள் புக்ஸ்லேயும் கேள்விப்பட்டிருப்பீங்க, நியூஸ் பேப்பர்ஸ்லேயும் படிச்சிருப்பீங்க. தாமஸ் ஆல்வா எடிசன், ஆமாங்க கரெக்டு, பல்ப் கண்டுபிடிச்சவர். அவர் கிட்டத்தட்ட ஒரு வாட்டி இல்லை, 100 வாட்டி இல்லை, 1000 வாட்டி கூட இல்லை, 10,000 முறை ட்ரை பண்ணி அப்பையும் அவரால் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ண முடியல. அப்போ ஒருத்தங்க வந்து, நீங்கள் எப்படிங்க இவ்வளோ வாட்டி மனசு தளராமல் இருக்கீங்க, அதுதான் வரலையே விட்டுலாமே அப்படின்னு இருக்காங்க. அதுக்கு அவர் என்ன சொல்லியிருக்காரு தெரியுங்களா? 10,000 முறை நான் தோல்வி அடைஞ்சது பற்றி எனக்கு கவலை இல்லை, 10,000 முறையும் அது அப்படி வேலை செய்யாதுங்கிறத நான் கற்றுருக்கேன். ஸோ அதுதான் எனக்கு மோட்டிவேட்டிங்காக இருக்குது அப்படிங்கிற மாதிரி பதில் அமைச்சிருக்காரு. எப்படிப்பட்ட தாட் ப்ராசஸ் இல்லைங்களா? ஆமாங்க, நம்மளும் அதே மாதிரி சிந்தனையை தான் வளர்த்துக்கணும், அதே மாதிரி சிந்தனையை குழந்தைங்களுக்கும் சொல்லித்தரணும். அதுக்கப்புறம் நம்ம எல்லாரும் விரும்பி சாப்பிட்ற KFC. KFCக்கு அவரை கண்டுபிடிச்சவர் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கோம்னு நினைக்கிறேன், கொலோனல் சாண்டர்ஸ் அப்படிங்கிறவர். அவர் அந்த கம்பெனியை ஸ்டார்ட் பண்ணும்போது அவருக்கு என்ன வயசு தெரியுங்களா? கிட்டத்தட்ட 60 இயர்ஸ். அவர் அந்த ரெசிபியை வச்சுட்டு கேட்காத ஆளே இல்லைங்களாம் இந்த ரெஸ்டாரண்ட்டை ஸ்டார்ட் பண்ணலாம் சொல்லிட்டு. ஆனால் யாருமே ஒத்துக்கல. கிட்டத்தட்ட பல வருடங்களாக அவர் ட்ரை பண்ணி அதுக்கப்புறமா தான் அவருக்கு அந்த வாய்ப்பை கொடுத்துருக்காங்க. அவரோட மோட்டோ என்னன்னு பார்த்தீங்கன்னா, எவ்ரி நோ இஸ் ஒன் ஸ்டெப் க்ளோசர் டு அவர் எஸ். அதாவது ஒருத்தர் நோ சொல்லிட்டாங்களே நம்மளால் பண்ண முடியாதுன்னு அவர் விட்டுல. இத்தனைக்கும் அவர் ஏஜ் ஆனால் கூட யாராவது ஒத்துப்பாங்க, அவர் அவரோட ரெசிபி பிடிச்ச ஒருத்தரும் இருப்பாங்க அப்படின்றத நம்பிக்கையாக அவர் தொடர்ந்து ட்ரை பண்ணிகிட்டே இருந்திருக்காரு. ஸோ கிட்ஸ் வந்து எப்பயுமே தோல்வி அடைகிறாங்க அப்படின்னா, நீங்களும் அதுக்கு சோகமாயிடாமல் குழந்தைங்களுக்கு எப்பயுமே அவங்க மோட்டிவேட் பண்ணுற மாதிரி இருக்கணும். இப்போ குழந்தைங்க ஃபஸ்ட்டு நடக்க ஸ்டார்ட் பண்ணும்போது கூட பார்த்திங்கன்னா, எழுந்தோடனே யாரும் நடந்துடுறதில்ல, ஏஞ்சி ஃபஸ்ட்டு கொஞ்ச நாள் நிற்பாங்க, ஒரு ரெண்டு அடி எடுத்து வைப்பாங்க. ஸோ அதே மாதிரி தான் எல்லாமே அப்படிங்கிறத நம்ம கண்டினியூஸாக அவங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டே இருக்கணும். ஃபெயிலியர் இஸ் நாட் த எனிமி அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஒரு அருமையான பாடல் வருது. நேயர்களை தொடர்ந்து கேட்டுருங்கள், தொடர்ந்து பேசலாம்.

இந்த மன உறுதியான அதாவது ரெசிலியண்டான குழந்தைங்களை நம்ம வீட்டில் உருவாக்குறது எப்படிங்கிறத பற்றி பார்த்துட்ருக்கோம். நீங்கள் உங்களால் முடிஞ்ச சின்ன சின்ன விஷயங்களை எப்படி செய்யலான்னு பார்த்தீங்கன்னா, எக்ஸ்ட்ராவாக குழந்தைங்களை பாராட்டுதல், அதாவது சின்ன வேலையாக அவங்க செஞ்சால் கூட, அதாவது உங்களை பொறுத்த வரைக்கும் அது சின்னதாக இருக்கும், அதாவது ஒரு தட்டை எடுத்து வைக்கிறதோ இல்லை அம்மா உன்னோட சாப்பாடு நல்லா இருந்ததுன்னு சொன்னதோ, அவங்க சின்னதாக என்ன விஷயம் பண்ணாலும் அவங்கள சின்னதாக பாராட்டிகிட்டே இருக்கணும். அதுக்கப்புறம் உங்களுக்கு அவங்களால முடிஞ்ச ரெஸ்பான்சிபிலிட்டிஸை கொஞ்சம் கொடுங்க, அதை பண்ணும்போது அவங்கள நீங்கள் ரொம்ப நல்லா அச்சீவ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு தட்டி கொடுங்க. சின்ன சின்ன டிசிஷன் பண்ணாலும் அவங்களே அவங்களோட டிசிஷன்ஸை எடுக்கிறதுக்கு நீங்கள் மோட்டிவேட் பண்ணுங்கள். அதாவது அவங்க போட்டு ட்ரெஸ்ஸாக இருக்கட்டும், அவங்க போட்டுக்கிற ஷூஸாக இருக்கட்டும், உங்களை எதுவுமே அவங்கள வந்து கேட்க விடாமல் கொஞ்சம் இண்டிபெண்ட்டாக வளர்க்குறதுக்கு நீங்கள் ட்ரை பண்ணணும். அப்புறம் கைட் பண்ணும்போது நீங்களே பண்ணுங்கள். நீங்கள் வந்து இப்படி பண்ணணும் அப்படின்னு சொல்லாமல் அது ஏன் அப்படி பண்ணக்கூடாதா அப்படிங்கிறத அவங்களோட திங்கிங் ப்ராசஸ் கொஞ்சம் தூண்டுறாப்பில் இருக்கும். குழந்தைங்களை அழவிடாமல் இருக்கிறது ரொம்ப தப்பு அப்படின்னு நிறைய சொல்கிறாங்க. அதாவது அப்போ தான் அவங்க எமோஷ்னலாக ஸ்ட்ராங்காக இருக்கிறதுக்கும் அது ஹெல்ப் பண்ணுமா. இப்போ ஒருவேளை குழந்தை கீழே வீட்டில் சின்னதாக பால் கொட்டிடுச்சுன்னா கூட அதை குழந்தைய நம்ம திட்டிட்டு நம்மளே போய் க்ளீன் பண்ண போவோம். அப்படி பண்ணாமல் இப்படி சிந்திரிச்சு இதனால் என்ன பிரச்சனைன்றதை சொல்லிட்டு அவங்களுக்கு அப்புறமா அவங்களுக்கு நீங்களே ஒரு துணியை கொடுத்து க்ளீன் பண்ணவும் சொல்லுங்கள். அது ஒரு நல்ல பேரண்டிங் அண்ட் பிஹேவியர் அப்படின்னு சொல்கிறாங்க. குழந்தைங்கள வாழ்க்கைக்கு நீங்கள் ரெடி பண்ணுங்கள். அதாவது எப்பயுமே அவங்க உங்களோடவே இருக்கிற மாதிரியே நீங்கள் அவங்கள வளர்க்குறது ரொம்ப தப்பு. அவங்களுக்கு எல்லா ப்ராப்ளமும் சால்வ் பண்ணாதீங்க. ப்ராப்ளம் எவ்வளோ இருந்தாலும் அதை ஃபேஸ் பண்ணுறதுக்கான கான்ஃபிடென்ஸை கொடுங்க. அதுவே அவங்கள ரெசிலியண்ட்டான குழந்தைங்களாக உருவாக்கும். நீங்கள் எல்லாம் இந்த நிகழ்ச்சியை கேட்டு ரசிச்சிருப்பீங்க நம்புகிறேன். நன்றி, வணக்கம்.

நிகழ்ச்சியை நிறைவு செய்ய வரும் பாடல் கண்ணதாசன் வரிகளில் விஸ்வநாதன் ராமமூர்த்தி இசையில் பச்சை விளக்கு திரைப்படம் பாடல். பாடியவர்கள் டி எம் சவுந்தரராஜன், பி சுசீலா அவர்கள்.